நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 7 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 28 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாலூறு குரல். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நடுவு நிலைமை என்னும் அதிகார

நிலத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். ஆம் நேயர்களே, நடுவு நிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். தெய்வ புலவரின் கூற்றல்லவா இது. 114வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்று இரவு 8 மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சி முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவிலும் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7 புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்த தொகுப்பு. 7:25 நலமாய் வாழ பதற்ற கோளாறுகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகம் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. இன்று காலை 9 அரங்கிசை டி கே சிவலோகநாதன் டி கே சிவஞான மூர்ச்சி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டிவி கேசவன் அவர்கள் தவில். 12 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்விருப்பும் பகல் 12 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவைய சாறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம். புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவிலும் இதே நேரத்தில். பிற்பகல் 1 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இணையவை. 2:40 தாளத்தரங்கம் டி ஆர் அரவிந்த் கௌஷிக் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது மிசர சாப்பு தாளம். 2:55 வானிலிருக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு. 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்று மாலை 5:00 கிராமிய தென்றல் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி சேலிமேடு கவிஞரணு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். நேர்களே, லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இன்று மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல்.

0: ET examination by arresting three alleged members of the racket. Following the incident, the Maharashtra State Council of Examination postponed today's TET examination. A revised date for the test will be announced later. The death toll in Venezuela's earthquakes has risen to 1,430. The latest figures were released as rescuers continued the search for survivors of the 1-2 punch of 7.2 and 7.5 magnitude earthquakes that devastated the South American nation on Wednesday. Families have reported at least 68,900 people missing. Goa's 14-year-old international master, Ethan Vaz, has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM mixed tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நறுந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதிநூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும்.

0: குடித்தனம் பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

பக்தி என்றும் மன அமைதி தரும். ஆன்மீக காற்றாக இசையோடு கலந்த பாக்களை சுவாசிப்போம். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

சித்த நாமங்கள் இயேசுவின் திருநாமமாக வந்தது. இயேசுபிரானை போற்றி வந்த பாடலை தொடர்ந்து கேட்கலாம் காயல் ஏஆர் ஷேக் முகமது குரல்களில்.

நபிகளின் பாதை செல்லவே சொற்கள் கோர்த்து வள்ளல்களின் வார்த்தைகளாக வந்தது. நாமத்தை தொழுதோம் நிறைவாக தெய்வீக ராகத்தில் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியது.

தெருவடியும் தீபச் சுடரொளியும் அம்மன் கருணையில் கலந்து வந்து மனதை ஒருமுகப்படுத்திய இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி சேவை செய்தி ஒன்று. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் புதுச்சேரி இணைந்து புதுச்சேரியில் நடத்தும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ விழா இன்று மாலை 4:15 முதல் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரில் எலிபேட் மைதானத்தில் நடைபெறும். பக்தர்களுக்கு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இலவச பேருந்து வசதியும் உண்டு. சேவை செய்தி கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்து முத்து, ஏப்பா கருத்து முத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: கருத்து முத்தா இருப்பா இருப்பா இருப்பா, சைக்கிள் நிறுத்துறான்.
0: என்னப்பா காலையிலேயே டவுன்ல இருந்து நம்ம ஊரை நோக்கி வந்துட்டு இருக்க?
1: ஆமா கருத்து முத்தா, ஊறுகாய் போறதுக்காக என் பொஞ்சாதி டவுனுக்கு போயிட்டு ஒரு 3 கிலோ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர சொன்னான். சரி, அதான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான்.
0: ஏப்பா எலுமிச்சை எல்லாம் நம்மளே பயிர் பண்ற பயிர்ப்பா, அதை போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வர. நீ
1: நம்ம ஊர்ல எலுமிச்சம்பழம் கிடைக்கல.
0: ஏப்பா நஞ்ச புஞ்சன்னு 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்க, நீ வந்து எலுமிச்சை சாகுபடி செய்யக்கூடாதா?
1: ஆமாங்க கதமுத்து, 4 எலுமிச்சம்பழம் 20 ரூபா ஆனா சின்னதா தான் இருக்குது.
0: ஏப்பா எலுமிச்சை சாகுபடி செஞ்சா 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பெற முடியுமாப்பா.
1: ஆமா கத்தமுது, நீ சொல்ற மாதிரி தான் எலுமிச்சம்பழம் விக்கிற விலையில நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, நம்ம பகுதிக்கு ஒரு ஏற்ற பயிர்னு சொன்னோம்னா எலுமிச்சையும் நம்ம சொல்லலாம்ப்பா. வண்டல் கலந்த செம்மண் நிலம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அதான நம்ம நிலம்.
1: ஆமா,
0: அதுக்கு ஏற்ற ஒரு பயிர்ப்பா எலுமிச்சை சாகுபடி.
1: ஓ சரி சரி. அப்பா 1.5 ஏக்கர்ல மரவள்ளி போட்டுக்கிறான்.
0: ஆமா,
1: அது பக்கத்துல 1.5 ஏக்கர் அப்படியே விட்டுருக்கிறான்.
0: அதுல போடுப்பா, நல்ல மண்ணு நல்லா வரும்ப்பா.
1: சரி சரி.
0: இப்பெல்லாம் நாட்டு ரகத்தையும் ஒட்டு ரகத்தையும் கலப்பு செஞ்சு இப்ப சாகுபடி செய்யறாங்கப்பா. இந்த மாதிரி எலுமிச்சை சாகுபடி செஞ்சீங்கன்னா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்பா.
1: ஓ, ஆனா ஒரு சில எலுமிச்சை மரம் ஊட்டி ஆப்பிள் சைஸ்ல இருக்குதுப்பா.
0: எப்பா கொடி எலுமிச்சைன்னு ஒண்ணு இருக்குது,
1: சரி,
0: அது ஊறுகாய் போறதுக்கு நல்ல ஏற்ற ரகம்.
1: ஆனா
0: மற்றபடி அந்த ஜூஸ் எல்லாம் அதிகமா இருக்காது. நீ அதை விட்டுருப்பா.
1: சரி,
0: நம்ம ரகம் இருக்குல்ல நாட்டு ரகம், அது கூட இப்ப அந்த ஒட்டு ரகமா கிடைக்குது இல்லையா, அது காய் நல்லா பெருசா இருக்கும், சாரும் நல்லா இருக்கும்பா,
1: ஊறுகாவும் டேஸ்டா இருக்கும்.
0: ஆமா, பாக்குறதுக்கே ஒரு பளபளப்பா இருக்கும்பா அந்த எலுமிச்சம்பழம்.
1: ஆமா காத்தமுத்த, எலுமிச்சம்பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே.
0: ஆமா
1: காத்தமுத்த, இப்ப எலுமிச்சங்கன்னு நடுறதா இருந்தா எப்படி நடுறது, செடிக்கு செடி இடைவெளி எவ்வளவு, உரம் எவ்வளவு போடுறது, அதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள்லாம் சொல்லுப்பா.
0: கருத்துமுத்து, செடிக்கு செடி 12 முதல் 15 அடி இடைவெளி இருக்கணும்.
1: சரி,
0: அப்புறம் நாட்டு ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4வது வருஷத்துலேருந்து தான் நம்ம காய்க்க விடணும்.
1: ஓஹோ,
0: ஒட்டு ரகம்னா 2வது வருஷத்துலேருந்தே காய்ப்புக்கு வந்துடும்பா. செடிகள்

0: நம்மளுடைய வளரும் பருவத்தில் எலுமிச்ச செடிகளுக்கு இயற்கையான உரங்களான அப்பயே பயன்படுத்தக்கூடிய ஆட்டு சாணம்,
1: ஓஹோ,
0: அப்புறம் ஒரு வருஷம் வச்சிருந்து பயன்படக்கூடிய மாட்டு சாணம், இது போக மண்புழு உரம், அப்புறம் மக்கிய உரம், எது கிடைச்சாலும் சரி இதெல்லாம் போடலாம்ப்பா.
1: சரி,
0: காய்களுடைய நிறம் மற்றும் மனம் நாம எவ்வளவு உரம் கொடுக்கறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா, நல்ல மண் இருந்துச்சுன்னா காய் நல்லா பளபளப்பா இருக்கும், பெருசா இருக்கும்ப்பா. தண்ணி அதிகமா தேவைப்படாது எலுமிச்சை மரத்துக்கு.
1: ஆமா,
0: ஒரு 4 நாளைக்கு ஒரு தர தண்ணி காட்டினா போதும்.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: கதமுத்த, என் நிலத்துல புதுசா நீர் மோட்டர் போட்டு வச்சிருக்கான்.
0: அதிகமா தண்ணி நிக்காம பாத்துக்க, கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறப்ப தண்ணி பாய்ச்சினா போதும். நம்ம மற்ற பயிருக்குதான் தண்ணி அதிகமா தேவைப்படுது.
1: ஆமா ஆமா.
0: அப்புறம் செடிகள்ல காய் பிடிக்கிற நிலையில இலை சுருட்டு புழு, அப்புறம் இலை புள்ளி நோய், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதை தொடக்க நிலையிலேயே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை விவசாய அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தணும்.
1: சரிப்பா.
0: காய்ப்புக்கு வந்த பிறகு எலுமிச்சை மரம் ஆண்டு முழுக்க காய்க்கும்ப்பா.
1: ஓஹோ,
0: ஒரு பக்கம் பழம் இருக்கும், இன்னொரு பக்கம் காயா இருக்கும், இன்னொரு பக்கம் பிஞ்சு இருக்கும், இன்னொரு பக்கம் பூவிடும், சுத்தி சுத்தி காய்ச்சிட்டே தான்ப்பா இருக்கும். நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடியது. மழை காலத்துல மட்டும் கொஞ்சம் சரியா இருக்காது காய்ப்பு.
1: ஓஹோ,
0: மத்த நாள் எல்லாத்துலயும் நல்லா காய்க்கும்.
1: அறுவடை எல்லாம் எப்படிப்பா பண்றது?
0: ஒண்ணு இல்லப்பா, பழமா மாறி அது மஞ்ச கலர் ஆயிடுதுல்ல,
1: ஆமா,
0: அது தானாவே உழுந்ததுன்னா அதை நம்ம பொறுக்கி அதை சேகரித்து அந்த பழம் தான்ப்பா நல்ல பழம்.
1: ஆமாம்.
0: சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செங்காயாக இருக்கும் போதே, பச்சை காயாக இருக்கும் போதே அதை பறிக்கிறது. அதெல்லாம் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி வேணா செய்யலாம. ஒழிய
1: சரி,
0: நம்ம விற்பனை ரீதியா பார்க்கும் போது
1: பழுத்த பழம்,
0: பழுத்த பழம் தான் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போகணும். எலுமிச்சைக்கு சந்தையில எப்போதும் ஒரு நல்ல விலை இருக்கு. நீனே பாரு, எம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கேன்.
1: ஆமாங்க தம்புத்த, எலுமிச்சை பழம் அதிக விலை விக்குதுப்பா.
0: ரொம்ப விளைச்சல் அதிகமாயி சரியான விலை கிடைக்கல அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நம்ம சொல்றாங்க இல்லையா,
1: மதிப்பு கூட்டிய பொருட்களை,
0: அந்த மாதிரி ஒரு ஊறுகாயோ இல்ல வேற ஏதாவது அந்த எலுமிச்சம்பழத்திலிருந்து நம்ம தயார் பண்ணி விற்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: அப்ப நம்ம டிமாண்ட் வரும்போது அதை வித்தோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: காதமுத, இப்ப எலுமிச்சம்பழம் நல்லா பிஞ்சு வைக்குதுப்பா, நிறைய வைக்குத. ஆனா சில பிஞ்சுகள்லாம் கீழே கொட்டின்னு கிடக்குது, நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன். அது எப்படி? அது
0: ஏப்பா, சத்து குறைவு இருந்ததுன்னா பிஞ்சு கொட்டிடும். பொதுவா எலுமிச்சை வந்து ஆண்டுக்கு 2 முறை பூ பூத்து காய் காய்க்கும்பா. இத நம்ம வந்து எப்போதும் பாத்துக்கணும். இப்ப நீ என்ன கேட்ட, அதாவது எலுமிச்சையில பிஞ்சுகள் உதிருது, அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது மண்ணுல வந்து ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாதுப்பா. கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா அப்படிதான் இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, பிஞ்சு அப்புறம் வந்து காயா இருக்கும் போது உதிருது அப்படின்னா, பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பரிந்துரைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா சின்ன சின்ன சத்துக்கள்லாம் கூட எலுமிச்சைக்கு ரொம்ப தேவை. பிஞ்சு உதிர்வது நுண்ணூட்ட சத்து குறைபாடு காரணமாகவும் இருக்கலாம்.
1: ஓஹோ,
0: மாங்கனீஸ் சத்து குறைவு இருந்துச்சுனாலும் இளம் தளிர்கள் அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும் போது பச்சையும் குறைஞ்சு அப்படியே சின்ன சின்ன இலையாயிடும். நாளடைவுல நரம்புகள் நீங்களாக அனைத்து பகுதிகளிலும் பச்சையை மறைஞ்சு அப்படியே மஞ்ச கலர்ல பழுத்துப்படும். இந்த இலையெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், என்னடா அது எலுமிச்சை மரம் வந்து இயற்கையா இல்லையே, கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு இலையிலலாம் அப்படின்னா, அப்ப ஏதோ சத்து குறைவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: ஓஹோ,
0: துத்தநாக சத்து குறைபாடும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். துத்தநாக பற்றாக்குறை ஏற்படும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இலை அப்படியே சிறுத்து போயிடும் அப்படின்னு.
1: ஆமா,
0: பச்சையை மறைஞ்சு அந்த ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்பட்டு வேலைச்சலும் குறைஞ்சு போடும்பா. இதுக்கு துத்தநாக சத்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும்.
1: சரி சரி.
0: இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போதும் மரங்களுடைய இலைகள்ல பச்சையும் இல்லாம ஒரு வெளிர் தன்மையா ஆயிடும்.
1: ஓஹோ,
0: மஞ்சள் கலந்த ஒரு வெள்ள தன்மையா இலைகள் மாறிடும். இதனை தவிர்க்கவும் நம்ம இரும்பு சல்பேட்டு 0.5% அப்படிங்கிற அளவுல நாம செடிகள் மேல தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பொதுவா எலுமிச்சையில வந்து இலைகள்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, இலைகள் சிறுத்து போகுது இல்ல கலர் மாறுது, நார்மலா இல்ல அப்படின்னாவே
1: சரி,
0: சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே போக்கிடணும்பா.
1: ஓஹோ,
0: இல்லன்னா பூ பிஞ்சியும் உதிர்ந்துரும், மகசூலும் நமக்கு சரியா கிடைக்காது.
1: ஓஹோ, நோய் எதனா

0: மருந்து எதனா அடிக்கிற மாதிரி என்ன இருக்கா?
1: இப்போ அதிகமாக நோய் தாக்காது, அப்படியே நோய் தாக்குற மாதிரி இருந்தாலும் இந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்ட்ட போய் கேளுப்பா.
0: சரி,
1: அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாகவே நம்ம எலுமிச்சை சாகுபடி செஞ்சு நல்லா லாபம் அடையலாம்ப்பா.
0: ஆமாம்ப்பா, எலுமிச்சை மரம் நம்ம சாப்பிட்ற பொருள், அப்போ இயற்கையான உணவு தான் நம்ம முக்கியம்.
1: ஆமாம்ப்பா, அதனால இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சு
0: சரி சரி
1: நீ அந்த அரை ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி செய்ப்பா.
0: கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா.
1: சரி கதமுத்து, நான் கிளம்பட்டுமா?
0: கதமுத்த நில்லுப்பா, நில்லுப்பா.
1: ஆ சொல்லுப்பா.
0: கொலையில அங்கங்க மனத்தை காலிக்கிற முளைச்சு கிடந்ததுப்பா, அதான் பறிச்சுட்டு வந்தேன். ஒரு ரெண்டு கத்தை வந்தத, நீ ஒரு கத்தை வச்சுக்கப்பா. இந்த
1: சரிப்பா சரிப்பா, கொடுப்பா. மணத்தக்காளி எவ்வளவு முக்கியமான ஒரு கீரை தெரியுமா?
0: ஆமா,
1: வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, அப்புறம் சளி, ஆஸ்மா, இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான கீரைப்பா இந்த மணத்தக்காளி. வாரத்துல ஒரு நாளாவது நம்ம மணத்தக்காளி கீரையே சாப்பிடணும். ஆனா எங்க சாப்பிடுறோம்?
0: ஆனா
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கும். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி

0: இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்கோமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 7:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
1: இயற்கையின் மௌன புரட்சி தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
3: காற்று மாசடைவதை காற்று கேடு என்கிறோம். எதிர்காலத்தில் காற்றுக்கேடு உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குகிறது. தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் கழிவு புகைகள், வாகனங்கள் இயக்குவதால் வெளிப்படும் நச்சு புகைகள் முதலியன காற்று மண்டலத்தை மாசடைய செய்கின்றன. இந்த மாசுகள் பூமிக்கு மேல் 1000 மைல்கள் உயரத்தில் பரவுகின்றன. நியூட்டனின் புவியீர்ப்பு விதியின்படி காற்று மேலே செல்ல செல்ல அதன் ஈர்ப்பு விசை குறைந்து கொண்டே போகும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் கடலரிப்பு, கடல் மட்ட உயர்வு, உப்பு நீர் நிலத்தடியில் ஊறுதல், வெள்ள அபாயம், கடற்கரை நில இழப்பு போன்றவற்றை அதிகரித்து வருகின்றன. வெள்ளம் ஒரு காலத்தில் 100 ஆண்டுக்கு 1 முறை வரும், ஆனால் இன்று அடிக்கடி நிகழ்கின்றன. மழை பொழியும் காலங்கள் மாறிவிட்டது. சில இடங்களில் அதிக மழையும் சில இடங்களில் கடுமையான வறட்சியும் நிலவுகின்றன. பல பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல அரிய வகை பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வாழிடங்களை இழந்து வருகின்றன. இயற்கை நமக்கு சொல்லும் பாடங்கள். இயற்கை மனிதனை அழிக்க விரும்பவில்லை, ஆனால் தனது சமநிலையை காப்பாற்ற முயல்கிறது. அது நமக்கு சொல்லும் முக்கிய பாடங்கள். இயற்கையுடன் இணைந்து வாழுங்கள். வளங்களை அளவோடு பயன்படுத்துங்கள். காடுகளை பாதுகாங்கள். மழைநீர் சேமியுங்கள். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இல்லையெனில் பல சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இயற்கையின் மௌன புரட்சியை பாதுகாக்க நமக்கு இருக்கும் சட்டங்கள் என்ன? புதிய சுற்றுச்சூழல் சட்டம் இயற்கையின் அமைதியை குலைப்பவர்களுக்கு இப்போது கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. புதிய வன பாதுகாப்பு திருத்தச் சட்டம் காடுகளாக அல்லாத நிலப்பகுதிகளிலும் மரங்களை வளர்ப்பதே இந்த சட்டம் ஊக்குவிக்கிறது. சுற்றுச்சூழல் தணிகை விதிகள் இதன்படி தொழிற்சாலை காற்றையோ நிலத்தையோ மாசுபடுத்தினால் அதற்கான அபராத தொகையை 1000 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் பசுமை பரப்பை உயர்த்தும் நோக்கில் கோடிக்கணக்கான உள்நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. பல புதிய வனவிலங்கு காப்பகங்கள் உருவாக்கப்பட்டு காடுகள் மனித ஆக்கிரமிப்பு இன்றி பாதுகாக்கப்படுகின்றன. இயற்கையை காக்கும் பொதுமக்களையும் தொண்டு நிறுவனங்களையும் பாராட்டி அரசு விருது வழங்கி வருகிறது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல திட்டம், கடற்கரையோரம் இருக்கும் ஆமைகள் முட்டையிடும் இடங்கள் மற்றும் மணற்குண்டுகளை பாதுகாக்க புதிய வரைபடங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் பங்களிப்போடு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இயற்கையின் மௌன புரட்சி மனித குலத்திற்கு எதிரான போர் அல்ல, அது மனித குலத்தை

0: காப்பாற்றும் ஒரு எச்சரிக்கையாகும். இன்று காணப்படும் கடல் அரிப்பு, கடல் மட்ட உயர்வு, உலக வெப்பமயமாதல், வெள்ளப்பெருக்கு, கடுமையான வறட்சி, புயல்களின் தீவிரம் அதிகரித்தல், உயிரினங்கள் அழிவு, காலநிலை மாற்றம் போன்றவை இந்த அமைதி புரட்சியின் வெளிப்பாடுகள். இயற்கையின் குரலை நாம் இன்று கேட்க தவறினால் நாளை அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இயற்கையை பாதுகாப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான வளர்ச்சியாகும். இயற்கையின் மௌன புரட்சி மனிதனை அழிப்பதற்காக அல்ல, அவனை விழிப்புணர்வு செய்வதற்காகவே என்பதை நாம் உணர வேண்டும். மரம் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கையை காப்போம், இயற்கையின் பாதுகாவலராக நாம் செயல்படுவோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், இயற்கையின் மௌன புரட்சி தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே குணசேகர் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர்.

எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிக பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஆம் நேயர்களே, எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிக பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் என்ற அறிஞரின் சிந்தனை இது. தன்னம்பிக்கை என்னும் விதையை ஊன்றி வெற்றிக்கான முன்னோக்கமாக விளங்கியது இன்றைய சிந்தனை. இது போன்ற ஊற்றுக்கள் நாளையும் மலரும் இதே நேரம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக கடந்த 25ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அன்று மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு மறுசீரமைக்கப்பட்ட கலங்கரை விளக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், பிரெஞ்சு ஆட்சியர்களால் கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்க கட்டிடத்தின் சிறப்புகள் குறித்து கூறினார்.
1: It is not just renovated lighthouse. You're sitting with history. A lighthouse which has seen so many tradesmen move into the sea. And in a sea which is not really, the draft not being convenient, did not receive big ships onto its coast. The small barges had to take the stuff and load it in the high seas. So even with these kind of little challenges for the merchants, goods trade had really been doing well, even in the pre-independence era and immediately soon after that, but gradually you've seen

0: French influence has left her visible in print, and today's Indians look towards Puducherry for that beautiful cosmopolitan and blended culture. The streets of White Town, the colonial era buildings, the Tamil homes, the columns at the doorsteps, the sea-facing avenues, all of them tell us the story of a place that has preserved its character through centuries of change. And this lighthouse renovation adds to that list of renovations which have really made the place so unique. The Kalangarai Vilakkathai restore pannadoda illama, adhula and the French culture, Indian culture intact vekkradoda illama, இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு காரிடோர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த லைட் அவுட்டை சுத்தி தர கிரவுண்ட் லெவல்ல அங்க இளைஞர்கள் வந்து அவங்களோட பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணலாம். அவங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை டிஸ்பிளே பண்றது மூலமா கிளையன்ட்ஸோ இல்ல புதுசா யாரோ வாங்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ பழமையை புதுப்பிப்பது மாத்திரம் இல்லாம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பது என்பது அருமையான ஒரு எண்ணம். அதை உருவாக்கி கொடுத்த சிபிஐசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி இன்டாக் அண்ட் சிபிடபிள்யூடி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு நாட்டை விகசித் பாரத் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நம்ம 2047 நம்ம நல்ல டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும்னு பிரதமரையா விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பழமையை மறந்துடாம அதை நல்ல புதுப்பிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை மக்களோட சேர்த்து கொண்டாடும் விதமாக பண்ணியிருக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது உரையில்,
2: இந்த கலங்கரை விளக்கம் வெறும் கட்டிடம் அல்ல, கடலில் பயணம் செய்த கணக்கில்லாத மாலுமிகளுக்கு வழிகாட்டே இருந்த ஒளி கோபுரம். புதுச்சேரியின் வரலாற்றை அதன் கடல் சார்ந்த வாழ்வியல் மரபை பிரதிபலிக்கும் ஒரு சாட்சி. இந்திய வரலாற்றில் புதுச்சேரிக்கு என்ற ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. பல நாடுகளில் இருந்த மக்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகிறார்கள். இந்திய பண்பாட்டு மரபும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் புதுச்சேரி. இந்த பகுதி சுமார் 2000 வருடத்துக்கு முன்பே உலக அளவில் கடல் வணிகத்தின் ஒரு மையமாக துறைமுகமாக நகரமாக இருந்தது. அரிக்கமேடு ஆராய்ச்சி சொல்கிறது, அங்கே கிடைத்த பொருள்கள் ரோம அரசுக்கும் அன்றைய தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த புதுச்சேரிக்கும் இடையில் நல்ல வணிக தொடர்பு இருந்ததை காட்டுகிறது. கடலோடு புதுச்சேரிக்கு இருக்கும் உறவை தலைமுறை தலைமுறையாக எடுத்து சொல்லும் சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புயல், மழை, இருள் போன்ற சவால்களை எதிர்கொண்ட கடல் பயணிகளுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்திருக்கிறது. 19 நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல தலைமுறைகளாக புதுச்சேரி அடையாளங்கள் ஒன்றாக இருந்த கலங்கரை விளக்கம் புதிய பொலிவோடு மக்களின் பார்வைக்கு அர்ப்பணிக்கப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரையாற்றிய போது,
3: நம்முடைய கலங்கரை விளக்கம் புதுச்சேரியில் பழமையான வணிக நிலை எப்படி இருந்தது என்பதை அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதை நாம் அனைவரும் அறியலாம். அரிக்கமேடு வணிகத்திற்கு ஒரு மையமாக இருந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இதனையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து நம்முடைய சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற வகையில் கொண்டு வர வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும். நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய பழமையான கட்டிடங்களை பாதுகாப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் பழமையான கட்டிடங்கள் குறிப்பாக கல்வி காலேஜ், வாவிசி உயர்நிலைப் பள்ளி மற்றும் பல கட்டிடங்கள், பள்ளிகள் இவற்றையெல்லாம் புதுப்பித்து பழமை மாறாமல் வைத்திருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்கு மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் ஒரு ஆன்மீக மாநிலம். ஆன்மீக சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கல்வி சுற்றுலா, இப்படி பிற மாநிலத்தை சார்ந்த மக்கள் மற்றும் பிற நாட்டினை சார்ந்த மக்கள் இங்கே வந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்போது சுற்றுலா பயணிகள் ஈர்த்து வருகின்ற நிலையில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்கி வருகின்றது. அழகிய திருக்கோயில்கள் இவையெல்லாம் என்னுடைய மத்திய அரசுடைய உதவியோடு புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற அந்த நகரங்கள், கோயில் நகரங்கள் அழகுபடுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் சுற்றுலாவை வளர்க்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும். முக்கியமாக நம்முடைய வருவாயில் சுற்றுலா மூலமாக வருகின்ற வருவாய் என்பது அதிகரித்து வருகின்றது, உயர்ந்து வருகின்றது. அவற்றை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய எண்ணமாகும். அதற்காக பழமை மாறாமல் நம்முடைய கட்டிடங்களை புதுப்பித்து வருவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது.
1: மேலும் இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி

0: நடப்பதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 26ஆம் தேதி பூரணாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழியன்குளத்தை திறந்து வைத்தார். மேலும் முழியன்குளம் மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்புரை ஆற்றினார். அப்போது
1: இன்று புதுச்சேரியில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நீர்நிலை பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதியில் கூட குடிநீரில் உட்புத்தன்மை 3000-4000 வரை டிடிஎஸ் வரைக்கும் ஆபத்தான அளவை எட்டி இருக்கிறது. பாரத பிரதமர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஒன்று சொல்வார், கர்கா பானி கர்மே, கேத்க பானி கேத்மே, சீம்கா பானி சீம்மே. அப்படி என்றால் மழை எங்கே பெய்கிறதோ தண்ணீர் அதே நிலத்தில் பூமிக்கு போய் சேர வேண்டும், வயலில் பெய்கின்ற மழை அங்கேயே பூமிக்குள் இறக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள ஆறுகள், குளங்கள், ஏரிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஜல் சக்தி என்ற மினிஸ்ட்ரியில கேட்ச் த ரெயின் போன்ற திட்டங்கள் மூலமாக நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நாடு முழுவதும் ஏற்பட்டு இருக்கிறது. பாரத பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை சொல்லி இருக்கிறது. பூர்ணாங்குப்பம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. நம்முடைய புதுச்சேரி அரசு 82 ஏரிகளை மறுசீரமைக்க 480 கோடி ரூபாய் மதிப்பீடு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது.
0: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: நீர்வளம் நிலவளம் எல்லாம் நிறைந்த ஒரு ஊர், சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு ஊர் நம்முடைய பூர்ணாங்குப்பம் கிராமம். இந்த கிராமத்தில் நம்முடைய அருள்மிகு அங்காள பரமதி திருக்கோயிலுக்காக வெட்டப்பட்ட ஒரு பழமையான குளம். கோயில்களில் குளங்கள் வெட்டப்படும் பொழுது நம்முடைய நீர்நிலை பாதுகாக்கப்படும், நல்ல தண்ணி கிடைக்கும். இது ஒரு பெரிய முக்கியமான நோக்கம். அதில் நம்முடைய எண்ணம், நம்முடைய புதுச்சேரியில் உள்ள குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்பது, நீரை தேக்கி நிலத்தடி நீரை மேம்படுத்துவது, ஏரிகளை புனரமைப்பது, ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கோயில் குளங்கள், அரசு குளங்கள் இவற்றையெல்லாம் சீரமைப்பதற்கு, இதுபோன்று ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தொண்டு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து குளங்களை தூர்வாரி சீரமைக்கும் பொழுது நிலத்தடி நீர் நிச்சயமாக மேம்படும். அதில் இது ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நம்முடைய பூர்ணாங்குப்பத்தினுடைய கிராம மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், தொண்டு நிறுவனம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணும் பொழுது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி பேசும் பொழுது,
3: நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் நமது தேசம் மிகப்பெரிய வளர்ச்சியினை கண்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து நாடுகளும் நம்மை பார்த்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள். அவருடைய மந்திரம் தாரக மந்திரம் ஒன்றுதான், அனைவரின் ஒத்துழைப்பு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் பங்களிப்பு, அனைவருடைய முயற்சி, அனைவருடைய பங்களிப்பும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தாரக மந்திரத்திற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் இந்த மூழியான்களுடைய சிறப்பு தான். இதை அனைவரும் ஒன்று சேர்ந்து சீரமைத்திருக்கின்றார்கள். இது 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்படி புதிய குளமாக ஒரு புதிய வடிவமைப்பை பெற்றிருக்கின்றால் அதற்கு காரணம் இந்த பூரணாங்குப்பத்து மக்களுடைய ஒத்துழைப்பு. நிறைய என்ஜிஓஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க.
0: மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராமு, திரு சார்லஸ் மார்டின், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மறு ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும்

0: மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில் மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து 2-சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும் கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பனியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட்

0: போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பதட்ட கோளாறுகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று பதற்ற கோளாறுகளுக்கு யோகாவின் பங்கு என்ற தலைப்புல பார்க்க போறோம். இன்றைய வேகமான ஒரு பரபரவான வாழ்க்கை முறையில பார்த்தோம்னா வேலை பளு, குடும்பத்துல பண தேவை, குடும்ப பொறுப்பு, கல்வி சார்ந்த மன அழுத்தம் போன்ற காரணங்களால நம்மில் பலருக்கு பதற்ற கோளாறுக்கு ஆளாகும். பதட்டம் என்பது என்ன? அதிகப்படியான கவலை, பயம் மற்றும் அதனுடன் இதய படபடப்பு, மூச்சு வேகமா விடுதல், அதிகமா வேர்க்கிறது, தூக்கமின்மை, கவனத்தை ஒரு வேளையில் செலுத்த முடியாமை மற்றும் கட்டுப்படுத்த முடியாத மன எண்ணங்கள், ஓட்டங்கள், இதை தான் நம்ம பதட்ட கோளாறுங்கிறோம். இது தொடர்ந்து இருக்கும் போது, இது ஒரு நாள்ல பல தடவை இதை அனுபவிக்கும் போது மன பாதிப்பா மாறுது. இந்த பிரச்சனைக்கு முறையா மனநல மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். அதனுடன் யோக பயிற்சி செய்யும் போது மன அழுத்தத்தை நம்ம குறைச்சிக்கலாம். நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை தேவைப்படலாம், சில பேருக்கு தேவைப்படாம இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், முக்கியமா உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, சரி விகித உணவு உட்கொள்றதுனாலயும் இந்த பிரச்சனைகளை கட்டுப்பாடா வச்சுக்கலாம். யோகா பண்றதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, பதற்ற கோளாறு உள்ளவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும் ஹார்மோன் கார்டிசால், கேட்டிகோலமின், நார் அட்ரினலின் அளவை குறைக்குது. தன் இயங்கி நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாட்டை சீராக்குறது. பதட்டத்தின் போது மெயினா நம்மளோட சிம்பத்திக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள், நெஞ்சு படப்படப்பு, அதிகமா வேக்கிறது, பிபி ஏறுறது போன்ற பிரச்சனைகள் வருது. மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செய்யறப்போ வேகஸ் நர்வ் தூண்டப்படுது, அதனால அவங்களுக்கு அந்த பதட்டம், படப்படப்பு எல்லாம் குறையுது. இந்த வேகஸ் தூண்டுறப்போ உடலை வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது ஓய்வு மற்றும் செரிமானம் என்ற நிலைக்கு கொண்டு போகுது, உடலை தளர்வா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆக்சுவலா ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம்ல ரெண்டு இருக்கு, சிம்பத்திக் பாராசிம்பத்திக், அதாவது வேகஸ் நர்வ்வாங்க. இதுல இம்பாலன்ஸா இருந்தாதான் இந்த மாதிரி சிம்பத்திக் அதிகமா ஆகி பாராசிம்பத்திக் குறைஞ்சா இந்த மாதிரி பதட்ட நிலை அதிகமா இருக்கும், பதட்ட கோளாறு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. சோ இந்த பதட்ட கோளாறை நாம புறக்கணிக்க கூடாது. இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இது சரியாயிடும் அவங்க விட்டுடக் கூடாது. ஏனென்றால் இது பல வியாதியை உண்டாக்கிடும் உடம்புல, முக்கியமா நீரிழிவு நோய், இதய நோய் வருவதற்கு முக்கியமான காரணம். அதனால இத நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பதற்ற பிரச்சனை உள்ளவர்கள் யோகா பயிற்சியில சந்திர நாடி பிரணயமா, லெப்ட் நாஸ்ட்ரல் பிரீதிங், அனலோம் வில்லோம் பிரணயமா, அதாவது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங், பிராமரி பிரணயமா, பாக்ஸ் பிரீதிங் போன்ற மூச்சு பயிற்சிகளை முறையா கற்று தொடர்ந்து செய்தா அவர்களுக்கு இந்த பதற்றத்தை குறைக்க முடியும், பதற்ற கோளாறுகளிலிருந்து வெளிவரலாம். யோகா வந்து ஒரு அட்ஜன்ட் தெரப்பி தான், ஒரு துணை சிகிச்சை, அது மெயின் தெரப்பி இல்ல. அதனால முறையா மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை உட்கொண்டு அதனுடன் யோக பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யும் போது அவங்களுக்கு வேகமான ஒரு துரிதமான முன்னேற்றத்தை காணலாம். மன அழுத்தத்தை இந்த யோக பயிற்சி செய்யறப்போ, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் எல்லாம் பண்றப்ப மன அழுத்தத்தை குறைத்து மன தெளிவை அதிகரித்து உடலையும் மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்ளும் இந்த பயிற்சிகள். எனவே இதனை அனைவரும் செய்ய வேண்டும். நன்றி.

நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பதட்ட கோளாறுகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்று 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேர்களே, 25 டிகிரிக்குள்ள குறைவான வெப்பநிலை, குளுகுளுன்னு ஒரு கிளைமேட்டு என்ஜாய் பண்ண இன்னைக்கு நம்ம தீர்த்தன் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு தான் இன்றைய நகர் உலாவில் பயணிக்க போகிறோம்.

தலைவன் தலைவி படத்திலிருந்து குறிஞ்சி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நகருலாவில் குழுகுழுன்னு ஒரு கிளைமேட்டில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தன் பள்ளத்தாக்கு, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசுபடாத இயற்கை, குளிர்ந்த காற்று, ஆரவாரமான கூட்டத்தில் இருந்து விலகி ஓய்வெடுக்கிறதுக்கு வீட்டு சூழலை ஒத்த விருந்தினர் இல்லங்களில் தயாரிக்கப்படும் உணவை உண்டு, மழை, நிதானமான நடைப்பயணங்கள், உள்ளூர் வாசிகளினுடைய வழிகாட்டுதலோடு கண்டு ரசிக்க சிறந்த இடம்னு சொல்ல முடியும். வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணமாகவும் மலை ஏற்றமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தீர்த்தன் பள்ளத்தாக்கு. தீர்த்தன் பள்ளத்தாக்கு நீண்ட காலமாகவே சுற்றுச்சூழலில் சுற்றுலாவில் முன்னோடியாக திகழுது அப்படின்னு சொல்லப்படுது. நீர்மின் திட்டங்கள் இல்லாத வெண்ணுரை, குப்பைகளற்ற பனிச்சிகரங்கள், நிகரற்ற பசுமைக்கான கண்டுகொள்ள காட்சிகள், இந்தியாவிலே மிக சிறந்த ட்ரவுன் மீன் தப்பித்தலங்களில் ஒன்றாகவும் இது விளங்குது. டெல்லியிலிருந்து ஒரு நாள் கார் பயண தூரத்திலையோ அல்லது ஒரு குறுகிய விமான பயணத்திலோ இந்த தீர்த்தன் மலைப்பகுதியை சுற்றி பார்க்க முடியும். புத்துணர்ச்சியூட்டும் ஒரு நாள் நடைப்பயணங்கள், மீன் பிடித்தல் அல்லது முகாம் அமைத்தல் போன்ற பொழுதை கழிக்க சுற்றி பார்க்க நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்யும் இந்த இடம். சுற்றுலாவுக்கு ஏற்றதாக இந்த பகுதி அமைஞ்சிருக்கு.

நமிதா பாபு குரலில் ஒலித்தது நந்தன் படத்திலிருந்து. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இப்பொழுது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8648. விவரங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இனி ஒரு விளம்பரம்.

இன்னைக்கு நகர உலாவில் தீர்த்தன் பள்ளத்தாக்கு, இது ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாசுபடாத இயற்கை தூய்மை வாய்ந்த ஒரு மலை வாசஸ்தலம். இமாச்சல பிரதேசத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்னு சொல்ல முடியும். குழு மாவட்டத்தில் இல்லை, வசீகரமான பள்ளத்தாக்கு இது. இதனுடைய நடுவே பாயும் தீர்த்தன் நதியினுடைய பெயரால் அழைக்கப்படுகின்றது இந்த பகுதி. இயற்கை ஆர்வலர்கள், சாகச பிரியர்கள் மற்றும் மலைகளுக்கு மத்தியில் அமைதியான சூழலை தேடுபவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் இந்த பகுதி திகழ்கிறது.

கேட்ட பாடல் எனிமி படத்திலிருந்து ஸ்ரீவர்தினி, அதிதி, சத்யா யாமினி, ரோஷினி, தாஜாஸ்வினி குரல்களில் ஒழித்த பாடலது. நேரம் 7:49. நினைவூட்டுகிறோம் நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனை தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்று 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகம் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் படைப்பு. ஆகாஷவாணி மதுரை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை டி கே சிவலோகநாதன், டி கே சிவஞானமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை, டி வி கேசவன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலும் இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்று பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 4 மணிக்கு தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 5 மணிக்கு கிராமிய தென்றல் கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி சேலியமேடு கவிஞரணி வாணிதாசனர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. நேயர்களே, லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை இன்று மாலை 6:30 முதல் ஆட்டநேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சசி கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் திரையிசை பாடல்கள் இடம்பெறும். இன்னைக்கு நகரோலாவில் தீர்த்தன் மலை பகுதியை தான் ரசிச்சுட்டு இருக்கோம். நகரோலாவில் பயணிச்சுட்டு இருக்கோம். அழகிய கிராமங்கள், ஆப்பிள் தோட்டங்கள், படிக்கட்டு வயல்கள் நிறைந்த பசுமையான சொர்க்கம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா, பல்லுயிர் பெருக்கத்தினுடைய புதையல்னு சொல்ல முடியும். பனி சிறுத்தை மற்றும் கஸ்தூரி மான் போன்ற அரிய மற்றும் அழிந்து வரும் உயிரினங்கள் உட்பட பல்வேறு தாவரங்கள் விலங்குகளின் தாயகமாகவும் இந்த பகுதி விளங்குது. கலாச்சார செழுமை மற்றும் பல வெளிப்புற செயல்பாடுகளோட தீர்த்தன் பள்ளத்தாக்கு உங்கள் இதயத்தை கவர்ந்து வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய நினைவுகளை உங்களுக்கு வழங்கும் ஒரு இடம் தான் சொல்ல முடியும். கோடை காலத்தில் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரை வெப்பநிலை 10 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறதுனால பொருத்தமான மாதங்கள் இவை அப்படின்னு சொல்ல முடியும். பருவமழை ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை மிதமான மற்றும் கனமழை வாய்ப்பு இருக்கு. அக்டோபர்லேருந்து நவம்பர் வரையும் இனிமையான வானிலை கண்ணை கவரும் காட்சிகளோடு காண முடியும். டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரை ரொம்ப குளிர்காலம், பனிப்பொழிவு, வெப்பநிலை 0 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 10 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும். வானிலை முழுவதும் தெரிந்துக்கிட்டோம் நம்ம இந்த தீர்த்தன் மலை மூலமாக. அங்கே இருக்கக்கூடிய வானிலைக்கு அதனுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய பயணங்களை நம்ம திட்டம் அமைச்சுக்கலாம். இன்றைக்கி நகரூலாவில் நம்ம பயணித்தது தீர்த்தன் பள்ளத்தாக்கு, ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலைவாசஸ்தலம்.

0: லப்பர் பந்து படத்திலிருந்து பிரதீப் குமார் கே சிவாங்கி குரலில் ஒலித்த பாடல் அது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இன்றைய நகருலா இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவர்கள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி கேள்விகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்க இன்று கடைசி நாள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் பரமபத செட்டியார் திருக்கல்யாண நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் முருங்கப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதா கோவில் வீதி, வீராம்பட்டினம் பிரதான சாலை, ஆர்கே நகர், காக்காயந்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், கப்பூர் கார்டன், சோழபுரம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:28.
3: தகவல் தளம்.

ஒவ்வொரு நாளும் தகவல் தளத்தில் புது புது சிந்தனைகள், புது புது கருத்துக்கள், நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எல்லாரும் பரிச்சயமான, தினமும் பார்க்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தாகம் தீர்க்கும் இலைகள், தாகம் தணிக்கும் நிழல்கள், புளிய மரத்தினுடைய மகத்துவம் இன்றைய தகவல் தளத்தில். சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் சாலைகளினுடைய வாகனங்களிலோ நடந்தோ செல்லும் பொழுது சற்று ஒதுங்கி நின்று இளைப்பார நிழல் மிகுந்த மரத்தடியே தேடாதவர்கள் எவருமே இல்லை. சாலையோர புளிய மரங்கள் நடப்பதற்கும் முக்கிய காரணம், நடப்படுவதற்கான முக்கிய காரணம், அதன் அடர்ந்த நிழல், நீண்ட ஆயுள், வறட்சியை தாங்கும் திறன் மற்றும் மின்னலை ஈர்த்து தரைக்கு கடத்தும் அதனுடைய தனித்துவமான திறன் போன்றவை தான் முக்கிய காரணங்களாக இருக்குது. அப்போது சாலை ஓரங்களில் புளிய மரங்களை நடுவதற்கான முக்கிய காரணம் அங்கே பயணிக்கக்கூடிய மக்களுக்கு நிழல் தருவது மட்டும் கிடையாது, அதனுடைய நிழல், நீண்ட ஆயுள் காலம், வறட்சியை தாங்கக்கூடிய திறன் இருக்குது. முக்கியமாக மின்னலை ஈர்த்து தரையில் கடத்தக்கூடியது. இது சுற்றி இருக்கக்கூடிய

0: மக்களுக்கோ எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தாமல் இது நம்மளை தற்காத்துக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது இந்த புளிய மரம். மானாவாரி பகுதிகளில் வறட்சியை தாங்கி பலன் கொடுக்குது. பல மரங்களில் புளிய மரம் மிகவும் முக்கியமானதாகவும் இருக்குது. குறைவான நீரை கொண்டு வறட்சி காலங்களிலும் இந்த புளிய மரம் செழித்து வளருது. புளி மருந்து, உணவு, உடை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாகவும் இரசாயன பொருட்களை தயாரிக்கவும் இது பயன்படுத்தப்படுகின்றது. சரி, இந்த புளிய மரத்தில் என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னா, பழுத்த புளியம் பழம் வந்து 55% கூழாகவும், விதை 35% மற்றும் 12% நாட்பொருட்கள் எடுப்பதற்கும் இது பயன்படுகின்றது. சரி, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.
1: हेलो
2: राजेश जी, मैं पुलिस थाने से बोल रहा हूँ।
1: फिर से
2: आप डिजिटल अरेस्ट में हो, दूसरे कमरे में जाइए अकेले। आपके पार्सल में ड्रग्स मिले हैं।

டியூட் படத்திலிருந்து சாபியா பியன்கர் ஜோனிட்டா காந்தி குரலில் ஒலித்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்று 8 மறு ஒலிபரப்பாகும். இன்னைக்கு தகவல் தளத்தில் தாகம் தணிக்கும் நிழல் தரும் புளிய மரத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நிலத்தடி நீர்மட்டத்தை அது எந்த அளவு தக்க வச்சுக்குது. புளிய மரத்தினுடைய வேர்கள் மிகவும் வலுவானவை, மிக ஆழமாக செல்லும் தன்மை கொண்டது. இவை பூமியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை பராமரிப்பதற்காகவும் இது உதவுகின்றது. வறட்சியை தாங்கி மரத்தில் உறுதியான நிலை நிறுத்துவதற்காகவும், மழைக்காலங்களில் மண் அரிப்பை தடுத்து மண்ணினுடைய நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்காகவும் இது பயன்படுது. புளிய மரம் வேர் மற்றும் தண்டு பகுதிகளில் இருந்து மீண்டும் முளைக்கும் அபார திறன் கொண்டது இதனுடைய சிறப்பம்சம்.

கேங்கஸ் படத்திலிருந்து மதுஸ்ரீ அஸ்வத் அஜித் குரலில் ஒலித்த பாடல் அது. தொடர்ந்து தகவல் தளத்தை கேட்கலாம் காலை 8:30 மணியில் முதல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலர் நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம தகவல் தளத்துல புளிய மரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நிழல் மற்றும் குளுமை அடர்ந்த இலைகளை கொண்ட புளிய மரம் கோடை காலத்துல வழிபோக்கர்களுக்கும் பயணிகளுக்கும் வெயிலின் தாக்கத்தை குறைத்து குளுமையான நிழலை தருது. கடும் வெயிலாலும் இதனுடைய அடியில குளுமையான நிழல் நிழவுவதனால சூழல் இருக்கிறதுனால இலைப்பார ஏற்ற இடமாகவும் இருக்கு. கோடையில நீண்ட தூரம் பயணிக்கும் பொழுது அதன் இலை மற்றும் பிஞ்சுகளை மென்று நீர் தாகத்தையும் பயண கலப்பையும் முற்காலத்தில் போக்கிக்கிட்டாங்க. இந்த இலை மற்றும் பிஞ்சுகளை கடித்து சுவைக்கும் பொழுது அதிக அளவு உமிழ்நீர் பெருகுவதனால தாகம் தணித்து களைப்பையும் போக்கும். புயல் வீசும் பொழுது கிளைகள் எளிதில் முறிவதில்லை. சில பாரம்பரிய மருத்துவ முறைகளில் புளிய மரத்தினுடைய வேர் பட்டை ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றது.

மையல் படத்திலிருந்து சின்மையை குரலில் ஒலித்த பாடல் அது. இனி வேலைவாய்ப்பு செய்திகள். கொடுங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆப்ரேட்டர் வேலை கொடுங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸ்டைபண்டரி ட்ரைனிங் பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, டர்னர் 5, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி +2 ஐடிஐ, வயது வரம்பு 18-24 வரை, ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி முறை, விண்ணப்ப கட்டணம் ₹100, SCST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. மேலும் விவரங்களுக்கு NPCALCARRERS.CO.IN என்ற

இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கௌண்டன்ட், ஹெச்ஆர் உட்பட ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி. வயது வரம்பு 30/6/2026 18லிருந்து 28 வரை. சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் தேர்வு மூலம் விண்ணப்பிக்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இணையதள முகவரி npcal.nic.in என்பதாகும். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கான தேர்வு யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. பொருளாதார உதவி இயக்குநர் 50, ஆபரேஷன் ஆஃபீஸர் 19, சேஃப்டி ஆஃபீஸர் 13, உதவி சட்ட ஆலோசகர் 12, தனி செயலர் 12, உதவி பதிவாளர் 11, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 9 உட்பட மொத்தம் 538 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏ, எம்ஃபில். வயது வரம்பு 3/7/2026 18லிருந்து 50 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில். விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 3 மேலும் விவரங்களுக்கு upsc.gov.in என்பதாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்னைக்கு தகவல் தளத்தில் புளிய மரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதனுடைய முக்கிய அம்சமாக மின்னல் பாதுகாப்புக்கு இது பயன்படுது. புளிய மரங்களுக்கு இயற்கையாகவே மின்சாரத்தை கடத்தும் திறன் அதிகம். மழைக்காலங்களில் இடி மின்னல் தாக்கும் பொழுது அது சாலையோரம் இருக்கக்கூடிய புளிய மரங்கள் வழியாக பூமிக்குள் சென்றுவிடும். இதனால் அருகில் உள்ள வீடுகளும் மக்களும் பாதுகாக்கப்படுகின்றனர். இதனால் இடி மின்னல்களின் பொழுது அதன் அடியில் நிற்பது மிகவும் ஆபத்தானது என்பதை மறக்க வேண்டாம். இதனுடைய பொருளாதார பயன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, முற்காலத்தில் சாலையோர புளிய மரங்களில் இருந்து கிடைக்கும் புளிய பழங்களை ஏலம் விடுவதன் மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைத்தது. அதோட மக்களும் தங்கள் சமையலுக்கு தேவையான இவற்றை சேகரித்தும் வச்சுக்கிட்டாங்க. முதிர்ந்த புளிய மரம் ஆண்டுக்கு 100 கிலோவிற்கு அதிகமான காய்களை தருது. புளியின் கொட்டைகளிலிருந்து பசை தயாரிக்கப்படுகின்றது. இன்னும் நிறைய தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

ரோமியோ படத்திலிருந்து கபில் கபிலன் குரலில் ஒலித்த பாடலது. நேரம் 8:40. இன்னைக்கு தகவல் தளத்தில் புளிய மரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது துணி மற்றும் சணல் தொழிற்சாலைகளில் பதப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய மரக்கட்டைகள் மரத்தாலான பொருட்கள் செய்யவும், இலைகள் மற்றும் பழக்கூழ் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. குறைவான நீர் இருந்தாலும் கடும் வறட்சியை தாங்கி உறுதியாக நிற்கும் திறன் கொண்ட இந்த மரத்தினுடைய பழம், இலைகள், விறகு ஆகியவை பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது. முற்காலத்தில் மக்கள் நீண்ட தூரம் நடப்பவர்கள் மற்றும் வண்டியில் செல்பவர்கள் நிழல்ல இலைப்பார வேணும் அப்படின்றதுக்காகவே நெடுஞ்சாலைகளில் புளிய மரங்கள் நடப்பட்டன. ஆனால் தற்போது சாலை விரிவாக்க பணிகளுக்காக இத்தகைய பாரம்பரியமிக்க மரங்கள் அகற்றப்படுவது இயற்கை ஆர்வலர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு கவலையாகவும் இருக்குது.

உடன்பிறப்பை படத்திலிருந்து பவித்ராச்சாரி யுகபாரதி குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோட தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. மற்றொரு தகவல் தளத்தில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
3: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 ஆண்டு காலம் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனித வள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
2: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்தில் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமாக இருக்கு?
3: இங்கே நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்பை மட்டும்தான் பார்க்குறோம், மனசை பார்க்குறோமா இல்லை, உயிரை பார்க்குறோமா இல்லை. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்து கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட 2 விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம், மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடம்பும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
2: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
3: உடற்பயிற்சி என்று சொல்லும்போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள், அங்கே போய் உடம்பை பலவாறு வளைக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். உடற்பயிற்சி செய்யும்போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கே

0: ஆசனங்கள் செய்யும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகா ஆசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்களின் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்தது தான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தையெல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடும் ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும் பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக் கொண்ட செயலை செய்தால்தான் நான் உங்களோடு இருந்து இப்போ பேசிக்கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப் டப் என்று அடித்துக் கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேலே ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகசகராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இளநீர் சுரபிகள் என்ற 7 சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரீனல், தைமஸ் என்ற அந்த நிணநீர் சுரபிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னாகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல், சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஊட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்ப வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து

0: வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்து கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது, அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது துவைப்பது அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம், அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரம் ஆனது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை 2 கால்களை வைத்து கொண்டு இது அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு யோகா யோகாசனம் இது ரெண்டையும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அச்சிக்க தான் இருந்தானே என்று நீங்களே தெய்வமாகக்கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் டி கே சிவலோகநாதன், டி கே சிவஞானமூர்த்தி குழுவினரின் நாதசுரைசை கேட்கலாம். டி வி கேசவன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கிரிப்பிரியம் கதன குதூகல ராகம், ஆதித்தாளம் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி.

இன்றைய அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி கே சிவலோகநாதன், டி கே சிவஞானமூர்த்தி குழுவினரின் நாதசுரையிசை, உடன் தவில் வாசிப்பவர் டி வி கேசவன் அவர்கள். தொடர்வது நாட்டி மாட்டி மரச்சி தீவோ, கரகரப்பிரியாராகம் ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது டி கே சிவலோகநாதன், டி கே சிவஞானமூர்த்தி குழுவினரின் நாதசுரை இசை. உடன் தவில் வாசித்தவர் டி வி கேசவன் அவர்கள்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும்.

0: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயணம் முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டாகைசி வரும் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை புதுதில்லிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் திருவிழா நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் முருங்கப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதா கோயில் வீதி, வீராம்பட்டினம் பிரதான சாலை, ஆர்கே நகர், காக்காயந்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், கபூர் கார்டன், சோழபுரம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபெஸ்டில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. லார்ட்ஸில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். முகநூல் வழியாக உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரை குறிப்பிட்டு எந்த படத்துலேருந்து என்ன பாடல் வேணுன்றத குறிப்பிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காரு, சொக்கத்தங்கம் படத்திலிருந்து என்ன நினச்ச மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், அந்த நேயருக்காக பாடல்.

நேர்களை இது கேட்டாலும் இன்றைக்கும் முகநூல் வழி நேயர்விருப்பம். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த நேயர் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், புனித அந்தோனியார் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவருக்காக ஒரு பாடல்.

மற்ற ஜீவராசிகள் அனைத்துக்கும் அவரே மூலம். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது, உங்களுக்கு புரியும் நான் சொல்வது.

இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:11:20. அடுத்த நேயர் சென்னையிலிருந்து தமிழ்மாறன், மணலிமாறன். இந்த நேயர்கள் விரும்பி கேட்டது அமரன் படத்திலிருந்து வசந்தமே.

நேரம் 10:16:17. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் ராஜன் சுப்பிரமணியன் எங்க சின்ன ராசா படத்திலிருந்து மாமா உனக்கு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்குது.

புதுச்சேரியிலிருந்து கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. வாழ்வு என் பக்கம் படத்திலிருந்து வீணை பேசும்.

கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் என்ற நேயர் விரும்பி கேட்டிருக்காரு பாடலை. இன்று போல் என்றும் வா படத்திலிருந்து பல நாள் ஆசை.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மறு ஒலிபரப்பாகும். நேரம் 10:35. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்த பாடல் வண்ணே கணேசன் பொன்னியம்மன் மேடிலிருந்து சிட்டிசன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு.

0: இனி ஒரு விளம்பரம்.
1: பந்து, நயி கார் ஜீத்னே கா மௌகா? வாவ், பாப்பா கோ சர்ப்ரைஸ் தூங்கி. பஸ் தோடி சி தோ உன்கி டீடெயில் பண்ணி ஹே.
2: ருக் ஜா பந்து.
3: வாட்? ஐசே பாப் அப் சே சாவதான் ரஹோ. ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடெயில்ஸ் கா கலத் யூஸ் கர் சக்தே ஹே.
1: தோ சமஜ் கயி நா. ரிலாக்ஸ். பர் கார் ஜீத் ஜாதே தோ பாப்பா ஹோம்வொர்க் நீ கராதே.
3: RBI கேதா ஹே ஸ்மார்ட் பனோ கூல் ரஹோ.
0: நீர்கள் இது கேட்டாலும் இனிக்கும். அடுத்த பாடல் வேட்டவளம் குமார் துரல் நின்னு போச்சு படத்திலிருந்து தங்கச்சங்கிலி.
4: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

நேர்களை இதை கேட்டாலும் இனிக்கும் நேரம் கருதி சில நேயர்களுக்கு பாடலை ஒளிபரப்ப முடியல. திண்டுக்கல் அயலூரிலிருந்து சரவணன் அழகுமணி, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, ராஜபாளையன் பிரபு வீரா, இந்த நேயர்களுக்காக ஒரு பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். இன்று அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி உரையாற்றுகிறார். மேலும் அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் பங்கேற்கிறார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயணம் முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இத்திட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட 424 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இது தவிர பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட 73 புகார்களில் 43 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதன்முறையாக இந்தியாவின் லக்ஷை உஜ்வால்குமார் சிங்கை இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: ஏ ஆகாஷவாணி தில்லி ஹை, கிருபயா ஹமாரே விசேஷ் கார்யக்ரம் கி பிரதீக்ஷா கீஜியே. ये आकाशवाणी है.
4: श्रीमद् भगवत गीता में कहा गया है, यदि व्यक्ति की बुद्धि शुद्ध हो तो अक्सर छोटे छोटे कर्मों की नैतिक योग्यता भी बड़े बड़े कर्म कर डालने में समर्थ होती है. बुद्धि तो एक तलवार के समान है. जीवन में जो कुछ भी इंसान के सामने आता है उसकी काट छांट करना ही बुद्धि का काम है. इसके विपरीत जब बुद्धि शुद्ध ना हो तब किसी कर्म की नैतिक योग्यता का ज्ञान मनुष्य को नहीं हो सकता. इस तरह बुद्धि के अभाव में अच्छा कार्य भी बुरा बन सकता है.
5: महात्मा गांधी का कहना है,
6: मैं भगवान को मानवता की सेवा द्वारा देखने का प्रयत्न करता हूँ, क्योंकि मैं जानता हूँ भगवान न ऊपर आकाश में है और न नीचे पाताल में, वो तो सब में है.
7: मन की शांति और शक्ति के लिए जुड़िए भक्ति से. आकाशवाणी आपके लिए लेकर आया है विशेष चैनल आराधना.

0: किया गया।
1: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம்

கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை

தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே,
மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறிய

அது ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும்
சிறியதாக இருக்கிறது.

இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கிய

வேதத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்ட காலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள்.
என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள்.

ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம்.

0: அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 135வது மன் கி பாத் உரை டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:04. நேர்களை கேட்கலாம் இனிமையான இசை கணங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் படைக்கும் இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. இன்றைய இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் நடித்த சில படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் வருகிறது முந்தானை முடிச்சி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது ரேட்ரோ நேரம். இன்றைய இது ரேட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக ஆர் ஆரோ ஆரிரரோ, இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: தமல்லி.
1: மகளிர் நேயர்களே, இன்று பகல் ஒரு மணிக்கு வர இருக்கிறது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது அந்த ஏழு நாட்கள் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30 நேர்களை கேட்கலாம். பன்னிசை மாலை.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். முதலில் கேட்கலாம் ஆசை நாளு என தொடங்கும் பாடலை.

0: நேயர்கள் இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து

0: என்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
0: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோக கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோக கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாத பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: சாத்தியம்
0: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில்

0: ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டும்
0: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
4: போண்டி பஜார் கடிகாரம் ஒன்று 9 மணி சொல்லிற்று. பனங்கள் பூங்காவின் தெற்கு முடுக்கில் வாகனம் நின்றது. ரேவதிக்கு அதிர்ச்சி மாறவில்லை. ஞானசூன்யமாக தோற்றம் தந்த ஒரு முரடனுக்கு ஞானசீலன் என்பதாக பெயர் வாய்த்திருக்கிறது. அம்மாடி, அங்கே போய் ஆளுக்கு ஒரு டீ குடிப்போம் வா என்றாள். நாயர் கும்பிடு கொடுத்து வரவேற்க அவள் கடையை நெருங்க மீண்டும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். தாடியும் மீசையும் பூண்டவராக முகத்தை திருப்பிக் கொண்டு சாரை பாம்பாக பாய்ந்து சென்றவர், மிஸ்டர் மிஸ்டர், ஆமாம் அவரேதான், உயிர் பகுதி ஏன் இப்படி துடிக்க வேண்டும்? குழலி சற்று தொலைவில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தாள். என்ன ஆச்சு குழலி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குடிச்ச சாயாவை பாதியிலே வச்சுட்டு திடுத்திடுப்புன்னு தலை போகிற அவசரம் வந்ததாட்டும் கிடுக்கிடுன்னு பறந்துட்டாருங்கம்மா. பின்னாடியே ஓடிப்போய் கூப்பிட்டு பார்த்தேன், மனுஷன் திரும்பி கூட பார்க்காமலே மறைஞ்சிட்டாருங்க. ரேவதியின் மார்பில் எறும்பு கடித்தது, சுரீர் என்றது. யார் அவர்? எனக்கு தெரிஞ்சவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தாடியும் மீசியும் வச்சிருந்தாரு. நம்மளை கண்டுதானோ என்னவோ பே பிசாசை கண்டதாட்டும் அரண்டு மரண்டு ஓடிட்டாருங்க. அந்த மனுஷன் யாராம்? எனக்கு தெரிஞ்சவர்னு சொன்னேனே, தெரிஞ்சவர்னா

எனக்கு அண்ணன், கூட பிறந்த அண்ணனா, கூட பிறக்காத அண்ணன். ரேவதிக்கு நல்ல மூச்சு திரும்பியது. பேர் என்னவா? ஞானசீலன்னு பேருங்க. ஓஹோ, நாயர் இடைமறித்தார். அம்மைக்கு சாய போடட்டா? எங்க குழலிக்கும் அந்த சேட்டன் மாதிரி சாயாதான் இஷ்டம். ரேவதியின் நீலக்கடல் விழிகள் கோலம் போட்ட மாதிரி வியப்பில் விரிந்தன. தேடி வந்த தேநீரை தேட்டமுடன் பருகினாள். இரண்டு சாயாவுக்கும் பைசா கொடுத்தாள். பிறகு தன் காரை அண்டினாள். தேபிற இருட்டிலும் குழலியின் முகம் பளிச்சென்று தெரிந்தது. நீ எப்போ வேலைக்கு வர என்று கேட்டாள். அதை டாக்டர் அம்மா தான் முடிவு செய்யணும். அதனங்க நியாயம். அப்படின்னா நீ நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு சேர்ந்துட. நாளைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, வாய் கொண்ட மட்டும் சிரித்தாள் பூஞ்சிட்டு கண்ணி. எங்கள் அண்ணனுக்கும் திங்கக்கிழமைனா ரொம்ப இஷ்டம் டாக்டர் அம்மா. ஆச்சரியக்குரிய ஏந்தினாள், ஏந்திழையாள். குழலி, இனிமேல நீ என்னை டாக்டர்னு வெறுமனே கூப்பிட்டா போதும். அம்மா பட்டம் சூட்ட வேணாம். அதுவும் சரிதான் டாக்டர். நீ படு சமர்த்து. ஞானசீலன் அண்ணனும் இப்படித்தான் பாராட்டுவார். அண்ணன் அண்ணன் உயிரையே விடுறியே குழலி. உண்மைதாங்க, என்னோட அண்ணனுக்காக உயிரை விடவும் சித்தமாக இருக்கேனுங்க. டாக்டர், அவர் மிஸ்டர் ஞானசீலன். வெறும் மனுஷன் இல்லை, அசலான மனுஷன். ஒரு நாளைக்கு அவர் அழைச்சிட்டு வந்து உங்கள் கையில் அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் இஷ்டம் என் பாக்கியம். எங்கள் டாக்டர் ஜோக் கூட அடிக்கிறாங்களே. நெஞ்சின் பாதிப்பு உதடுகளை கீறியது. ரத்தம் சொட்டாமலே புன்னகை செய்கிறாள் ரேவதி. குழலி சின்ன பொண்ணு, உலகம் இப்போ தெரியாது. அவர் என்னை சந்திக்க ஒப்பவே மாட்டார். அதே கதைதான் இங்கேயும். நானும் அவரை சந்திக்க ஆசைப்பட மாட்டேன். இதெல்லாம் குழலிக்கு என்ன தெரியும்? குழலிக்கு தெரிஞ்சு இனி என்ன ஆகப் போகுது? இந்த குட்டிக்கு ஏதொன்னும் தெரிய வேண்டாம், தெரியவும் கூடாது. ரோஷம் நிரம்பிய வைராக்கியத்தின் கால்களிலேயே இப்போதும் நின்றாள் அவள். பொய்யாகவும் கனவாகவும் பழங்கதையாகவும் ஆக்கிவிட்ட இறந்த காலம் இறந்து சுளை சுளையாக 10 ஆண்டுகள் உருண்டு ஓடிவிடவில்லையா? இப்போது அவளுக்கு மாற்றம் வேண்டும். நெஞ்சு ஈட்டி முனையில் வலித்தது. குழலி, உன் வீட்டில் எந்நேரம் உன்னை தேடிட்டு இருப்பாங்க தானே என்று பரிவுடன் விசாரித்தாள். தனக்கு தாலி வழங்கிய அந்த திங்கட்கிழமை அவளது அடிமனத்தில் கெட்டி மேளம் குட்டியிருக்கலாம். அப்போது குழலி விரக்தியோடும் வேதனையோடும் சிரிக்க முயற்சி செய்தாள். நாதியற்ற அனாதைங்கம்மா நான். தூரத்தை அத்தை கிழவி ஒருத்தி தான் இப்போ எனக்கு சதம். அவங்களுக்கும் பார்வை கெட்டு போச்சு. அவங்களால என்ன தேட முடியாதுங்க டாக்டர். அப்படின்னா ஒரு காரியம் செய்றியா? நீங்கள் சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் என் கூட தாம்பரத்துக்கு வந்துடு. உங்கள் இஷ்டம் என் பாக்கியம் டாக்டர். ஆனாலும் உனக்கு இத்தனை குறும்பு உதவாது குழலி. போங்கம்மா. மன்னிக்கணும், போங்க டாக்டர். நேரம் கடந்த நேரத்திலே ஆள் நடமாட்டம் துளியும் இல்லாமல் இருந்த பரங்கிமலை பகுதியில் சொகுசுக்கார் ரேவதி இல்லத்தை குறிவைத்து பறந்து கொண்டிருக்கையில் பின்புறமாக துரத்தி வந்த கருப்பு டாக்ஸி ஒன்று பாய்ந்து வந்து அவள் காரின் குறுக்கே மறித்து நின்றது. ஆண்மையின் சீற்றத்தோடு வண்டியை நிறுத்தினாள் டாக்டர் ரேவதி. எதிரே நின்ற கருப்பு நிற வாடகை காரின் எண்களை கண்டதும் அவள் பிரமித்தாள். அன்றொரு நாள் ஞானசீலன் குடிபோதையில் விபத்துக்கு ஆளாக தூண்டியதே அந்த கருப்பு டாக்ஸிதான். சந்தேகமே இல்லை. வாட்டசாட்டமான முகமுடி கொள்ளைக்காரன் ஒருவன் மட்டும் காரிலிருந்து குதித்து வந்து நின்றான். டாக்டர் அம்மா, நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிறது தாலியானா எனக்கு வேண்டாம். வெறும் தங்க சங்கிலியாக இருந்தால் அதை என்கிட்ட கழட்டி கொடுத்துருங்க. மரியாதையாக உங்கள் மானத்தையும் உசிரியும் காப்பாத்திக்கின்னு மூச்சு காட்டாமல் திரும்புங்க என்று கட்டளை பிறப்பித்தான். என் கழுத்தில் கிடக்கிறது வெறும் சங்கிலி தான். அதை உன் கையில் கழற்றி தர மறுத்தா நீ என்ன செய்வ என்று ரோஷத்தோடு சீறினாள் ரேவதி. என்ன செய்வேனா என்று கொக்கரித்தவனாக கை துப்பாக்கி ஒன்றை எடுத்து நீட்டினான் அவன். துப்பாக்கியை பார்த்ததும் பயந்து ஓடிவிடவில்லை ரேவதி. அவளிடம் இல்லாத துப்பாக்கியா? அதோடு பயம் என்பதும் அவள் அறியாத ஒன்று.

0: பயந்து பயந்து ஒரு பெண், அதுவும் தனித்திருக்கும் சிறு பெண், இந்த உலகில் எவ்வாறு வாழ முடியும்? ரேவதி தனக்கே உரிய அகங்காரத்தோடு சிரித்தபடி, இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். நீங்க கழுத்தில் போட்டிருக்க சங்கிலி வேணும், அவ்வளவுதானே? ஆமாம். உண்மையிலேயே இவன் முகமுடி கொள்ளைக்காரன்தானா என்று அவளுக்கு ஒரு ஐயம் தோன்றியது. முகமுடி கொள்ளைக்காரனுக்கு தங்க சங்கிலியும் தாலியும் ஒன்றுதானே? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஆனாலும் நீ மிருகமாகி விலை மதிக்க முடியாத என்னோட கற்பை சூறையாட நினைக்காம இருந்த வரையில நீ ஒரு மனுஷன்தான். நான் உயிரோட இருக்கிற வரை என் சங்கிலிய உன்னால பறிச்சுக்கிட முடியாது. எனக்கென்று ஒரு சரித்திரம் வேணும். அதனால எனக்கு சொந்தமான உயிரை நானே போக்கிக் கொண்ட பின் என் கழுத்து சங்கிலியை நீ கழற்றி எடுத்துக்கொள். பேசிக்கொண்டே சட்டென்று அவள் கையில் சுழன்ற கைத்துப்பாக்கியை வெகு லாவகமாக திருப்பி தன் இதயத்திற்கு நேராக குறிவைத்தாள் டாக்டர் ரேவதி. அதற்குள் அம்மா கெட்ட கனவு கண்டு விழித்து கொண்ட குழலி காரிலிருந்து இறங்கி ஓடோடி வந்தாள். கைத்துப்பாக்கியை பதட்டத்தோடு பறித்து கொண்டாள். அதை நேர்வசமாக தயார் நிலையில் பற்றி பிடித்து கொண்டே முகமுடி திருடனை குறிவைத்தாள். ரேவதி மலைத்தாள். குழலி கற்சனை செய்தாள். ஏ முத்தையா, உன் வினை இப்போ உன்னை சுடுது தானே? உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா உடனே மரியாதையாக ஓடி போயிடு. ஞானசீலன் அண்ணன் திரும்பினதும் உன்னோட பேசிக்கிடுவேன். அடப்பாவுமே, இந்த முகமுடி ஆசாமி அல்சர் நோயாளி முத்தையன் தானே? இவனுக்கு வயிற்று வலிக்கு வைத்தியம் செய்ததே நான் தானே என்று அனுதாபம் மேலிட சொன்னாள் டாக்டர் ரேவதி. அது எனக்கு தெரியுங்க டாக்டர் என்றாள் குழலி. உன் ஞானசீலன் அண்ணனுக்கு இந்த முத்தையனை தெரியுமா? ரேவதி சிந்தனை வசப்பட்டாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:10. நேயர்களை நீ கேட்கலாம் நம் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் மனோ கே எஸ் சித்ரா குரலில் சீதனம் படப்பாடலை.
4: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

0: இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அனைவரும் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அந்த ஏழு நாட்கள் படம் கவிதை அரங்கேறும் நேரம், நல்ல பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜோடி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: வருவது பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரலில் திருவிளையாடல் படப்பாடல்.

நேர்களே, இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் படித்தால் மட்டும் போதுமா படப்பாடலை.

0: கேட்ட பாடல் குரு சிஷ்யன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்றீங்களா?
1: எனக்கு முந்தான முடிச்சு படத்திலிருந்து சின்னஞ்சிறுக்கிலேயே அந்த பாடல் கொடுங்க சார்.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது கடலோர கவிதைகள். படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போ. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பி ஜெயச்சந்திரன், சுஜாதா, சுனந்தா இவர்களின் குரலில் பூவே உனக்காக படப்பாடலை.

0: நிகழ்ச்சியில நீங்களே உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். 10:02 முதல் 11 மணி வரை, திங்கள் முதல் வெள்ளி வரை. பாடலை கேட்க 2275240 2275250 போன் எடுங்க, கால் போடுங்க.
1: இதோ போடலாம் கால, சூப்பர் பாடலை கேட்கலாம். கேட்டாலே இனிக்கும் தானே.
2: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது TM சவுந்தரராஜன், S. ஜானகி குரலில் பாரத விலாஸ் படப்பாடல்.

0: பிரச்சனை மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: மகளிர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில் படகோட்டி படப்பாடல்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தால் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். இது என்றும் இனியவை நிகழ்ச்சி. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது தாயை காத்த தனையன் படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடிய பாடல்.

கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: வான்வார்ப்பது நீர்மழை, இசைவார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில் ஆசை முகம் படப்பாடல்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
4: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 முதல் மாலை 5 வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தாலும் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. இமயம் படத்திற்காக KJ யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40:15.
1: என்ன செடி?
2: டேங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவேன். கிளிக் செய்யவும். இப்பவே
1: செய்யறேன்.
2: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
3: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மிஸ்ரச்சாப்பு தாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வாசித்திருப்பவர் PR அரவிந்த் கௌஷிக் அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கத்தில் இடம்பெற்றது மிஸ்ரச்சாப்பு தாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வாசித்தவர் டி ஆர் அரவிந்த் கௌஷிக் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல

0: துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொடர்வது சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தக்குட்டை மேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர், சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடப்புதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, குமுடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை, ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது, இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி,

0: to protect children against polio and sustain India's polio-free status. The campaign aims to vaccinate 1,43,530 children below 5 years with 2 drops of oral polio vaccine across the state. Vaccination booths have been set up in all districts and trained health workers and volunteers have been deployed for the intensive drive. To ensure that no child is missed, health workers are marking the left little finger of each vaccinated child. Kidambi Srikanth has advanced to the men's singles final of the US Open Badminton Championships at the Titan Gym in California today. Srikanth defeated Japan's Yudai Okimoto in a hard-fought semi-final. He will next face Wu Li Yang of Chinese Taipei in the finals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் குருது என தொடங்கும் நா ஆட்டோகிராஃப் என்ற தெலுங்கு பட பாடலை.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருத்துவ முகாம் இன்று நாடு முழுவதும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சிறப்பு தற்கால மையங்களில் நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் முந்தைய வழக்கமான தடுப்பூசிகளை ஏற்கனவே செலுத்தியிருந்தால் இந்த கூடுதல் சொட்டு மருந்தை போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலியோ இல்லாத பாரதம் படைப்போம். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவாக கேட்கலாம். அச்சண்டே என தொடங்கும் ஹரிதாயத்தில் சூழ்ச்சிகள் என்ற மலையாள படப்பாடலை.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் ஞான முதல்வனே என தொடங்கும் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் பாடல், ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

இது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் மாய வித்தை என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல் கரகரப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: இனி தொடர்வது தப்பி ஓடாதே தங்கமே நாடகம். சென்னை ஏஞ்சல்.

0: நேரம் 4:10 நொடி.
1: ஆகாஷ்வாணி தப்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, நாஞ்சில் பி ரேவதி, ஏ கே ஹுசைன், எஸ் டி பத்மஸ்ரீ, டி சுமதி ஸ்ரீ, பி லக்ஷ்மி, கோபு பாபு ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம்.
2: கடவுளே, மணி 6 போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 என்னைக்கு அவன் நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
3: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலையை பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை பொழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற.
2: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 வந்துடும் நம்பி 4 இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணா? பார்க்கில் வாக்கிங் போறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். வாட்ச்மேன், என்ன சார் இன்னைக்கு உங்கள் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடனே ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறான். அவளை தாண்டி போகிறாள் 5 கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும்போது கண்ணத்தில் வர்ற குழி நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தரம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பித்து இன்னைக்கு லவ்வில் வந்து நிற்குது. 2 ஆச்சு. மீரா தான் ஃபோன் பண்ணுறா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்னடா?
3: கத்தாதே. என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாரான், அதனால அவளை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: போன மாசம் பாத்ரூம்ல விழுந்தாங்களா, அது யாரு?
3: அது அவளோட சித்தப்பா.
2: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா, எத்தனை பெரியப்பா?
3: இப்போ அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துகிட்டே இருக்கேன்,
2: சீக்கிரம் வா. மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்டுருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இப்போ அவளை கோவம் வருது. அவளை பார்த்தவொன்னே அப்படி சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. கடவுளே, நீ தான் கூட வந்து நடத்தி கொடுக்கணும். வந்துட்டா. இந்த ட்ரெஸ் நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு. வரா வரா வரா.
3: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
2: நான் எதுவும் கேட்கல. மீரா, 1 என்னப்பா லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ், இதெல்லாம் உனக்கு புரியாது.
3: யார்கிட்ட பேசுற?
2: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில அடிச்சுட்டு போறானே, அவங்கிட்ட தான் சொன்னேன்.
3: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டல்ல போய் ஏதாவது.
2: நான் இப்ப டிஃபன் சாப்பிட மூடலயே இல்ல.
3: கோமா
2: மீரா,

0: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
1: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸா பேசுற? உங்க வீட்டுல உனக்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா?
0: அதெல்லாம் இல்ல.
1: பின்ன
0: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல் பீச் மால் அப்படின்னு சுத்தி இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
1: நான் தான் சொன்னேனேப்பா, எங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டா டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
0: இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்க நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படிதான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை கிஃப்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
1: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்க வீட்டில் எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு ரெண்டாயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
0: இவ்வளோ குழப்பத்தில் எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலான்னு நீ
1: நினைக்கிற? உண்மையான காதல் எத்தனை வருஷமா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இந்த சினிமா டைலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன்.
1: என்ன?
0: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
0: ஓடி போயினா நிஜமாவே ஓடி போய் இல்ல, பஸ் கார் ஆட்டோ இப்படி எதுலயாவது போய்.
1: முரளி, நான் எங்க அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜுரம்னா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லயே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சாதாரணமா சொல்ற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்னால முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு வர என்னால முடியாது
0: மீரா. சுலபத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறது போது நம்ம காலம் கடத்திட்டு போறதுல அர்த்தமே இல்லை. ஊர்ல இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம்னா முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு சொல்றவங்க, இப்போ கோவப்படுறவங்க பின்னால சமாதானமாகி ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
1: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏத்துக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க
0: மீரா. இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்துல என் முடிவு சரியா இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வருவோம். முதல்ல கோபம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன சொல்ற?
1: இல்ல இல்ல இல்ல முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால ஓடி வர முடியாது. நிச்சயம் முடியாது.
0: சரி ஓகே, இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் முடிவில் மாறுதல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோர்வர் சொல்லு போதும்.
1: நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
0: நீ ஃபோன்
1: பண்ணுவோ?
0: கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன்.
1: இல்லை,
0: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
1: முரளி.
0: புதன்கிழமை
1: முரளி.
0: திருத்தணி
1: முரளி.
2: மீரா மீரா, என்ன இவ ஆஃபீஸ்லேருந்து வந்ததே லேட்டு. முகத்தை கழுவாமல் ட்ரெஸ்ஸை கூட மாற்றிக்காமல் ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா மீரா, கதவை தரமா?
2: மீரா என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு. உடம்புக்கு என்னம்மா?
1: ஒன்றும் இல்லைம்மா, லேசான தலைவலி.
2: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உட்காரு மீரா, இரு இரு நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையாக போடுறேன்ப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியாக போயிடணும், அவள் பழைய மாதிரி ஆயிடணும். மீரா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு?
1: கொஞ்சம் பேசாமல் இறேன். இப்போ என்ன உயிர் போகிற மாதிரியாக கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்
2: மீரா.
1: இங்கே பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற?
2: அது இல்லம்மா,
1: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றதை நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
2: சரி மீரா. மீரா மீரா, இந்தாம்மா காஃபி.
1: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
2: மீரா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாம்மா இந்த காஃபியை குடி.
4: காமாட்சி காமாட்சி.
3: என்னங்க?
4: ஹாப்பி நியூஸ்.
3: ஹாப்பி நியூஸ்?
4: மீரா நீ இங்கே தான் இருக்கியா? நல்லதா போச்சு.
1: என்னப்பா?
3: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
4: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
1: கடவுளே.

0: என்னங்க என்ன சொல்லுங்களேன்
1: கமாட்சி, யுஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தார் இல்லையா?
0: ஆமா.
1: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமா இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
2: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
1: மீரா, என்னமா உனக்கு ஓகே தானே?
2: அப்பா, அது அது வந்து இப்ப எதுக்குப்பா கல்யாணம்?
0: ஏய் மீரா, இப்பதானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்.
2: இல்லப்பா, அது வந்து
1: மீரா, ஊர் உலகத்துல பாக்குறனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணா அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லம்மா, நாங்க பத்த பொண்ணு, எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனா கொடுத்துருக்காருமா?
2: இல்லப்பா.

0: மூணு வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணாக அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லைம்மா, நாங்கள் பெற்ற பொண்ணு, எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனாக கொடுத்துருக்காருமா.
1: இல்லைப்பா இல்லை, நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
2: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
1: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
0: மீரா, மாப்பிள்ள பேரு ரகு, ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம், ஒரு வாரம் இருப்பாராம். அவரை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
1: அப்பா, முரளி ரொம்ப நல்லவப்பா, நேரில் பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
2: என்னங்க, வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியாக திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவோமா?
0: ஆ, நிச்சயமாக போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? நாளை திங்கள். வேண்டாம் வேண்டாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
3: புதன்கிழமை நீ ஃபோன் பண்ற?
1: இல்ல, புதன்கிழமை நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
2: என்னது சம்பந்தம் இல்லாம புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்ற?
0: மீரா, என்னமா இது?
1: இல்லப்பா, வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். புதன்கிழமை ஃபோன் பண்ணு பேசலான்னு சொன்னா நான் புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
0: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
2: மீரா, ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
1: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேம்மா, ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்கள் புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
2: நீங்கள் சும்மா இருங்க, சந்தோஷத்தில் அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவள் முதல்ல சாப்பிட்டோம், நீங்கள் திருப்பதிக்கு போகிற ஏற்பாடை கவனிங்க.
4: மே கம் இன்.
0: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
2: அடடு, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
4: சொன்னா நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
2: ம்,
0: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
2: ஏங்க, அவளும் அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே?
4: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
0: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
4: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.
0: நிஜமாவா?
4: ஆமா.
2: பாடா,
4: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்ன நம்ப மாட்டேன். நேத்திக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
2: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
4: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
2: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துருச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
4: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
0: இல்ல.
2: ஆமா, யூஎஸ் பையன்.
0: காமாட்சி, ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ் வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
2: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
4: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிட்றியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டே. உனக்கு யூஎஸ் மாப்பிள்ள ஓகே தானே?
5: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
4: உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
1: மரியாதையா?
4: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கி இருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
2: ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
1: அம்மா, திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
0: ஏமா?
1: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
0: ஓஹோ, அப்படி ஒன்னு இருக்கோ? ஆமா, இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
1: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
0: காமாட்சி, நம்ம மீரா

0: எப்பவும் போல தானே இருக்கா?
1: ஆமாம், ஏன்
0: இல்லை? அவன் மனசில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன்.
2: நான் ஏன் முரளியை பார்த்தேன், ஏன் முரளியை லவ் பண்ணினேன், இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளியை வெறுத்து ஒதுக்கி இருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட், எஸ் எஸ் ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க, ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம்! அப்படி என்னால முரளியை பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்தில் இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாடுற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏன் கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
3: மீரா, மீரா!
2: என்னமா?
3: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுத, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
2: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்ன இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்பு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போலாம் வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம் வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்க்ராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது

0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷனாக இருக்கு.
1: அதான் என் குழப்பம். கல்யாணி, என் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலாக இருக்கும். அவ்வளவே, நானே லவ் மேரேஜ் தானே.
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
0: ஆமாம்.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கலை. அவங்க வீட்லேயும் இதே நிலைமை தான், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கு மேலே உறுதியாக இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் கேஸ், எல்லா காதலும் இப்படி சுமூகமாக முடியும்னு சொல்ல முடியாது. அநேகமாக தகராறு தான். அம்மா, நீ என்ன பண்ண போற?
1: அது புரியாம தானே உன்னை கேட்குறேன்.
0: மீரா, ஒன்று என்ன மாதிரி நீ தைரியமாக முடிவெடுத்து முரளியை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமாக நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்லை, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தையை மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டில்.
0: ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்றுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டில் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமாம்,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும். அம்மாவால் பாவம், எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு எங்கள் யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிட்டு வந்தியான்னு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவாரு, உன்னையும் திட்டுவாரு.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடே. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி நீ சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம் கொடுத்துருக்கான்.
0: ஏய், நாளைக்கு தான் புதன்கிழமை.
1: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்றை இழந்தா தான் இன்னொன்று அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
1: பிள்ளையாரப்பா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம், நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்கிறப்ப கூட அவங்க சம்மதித்து அதை ஏற்றுக்கணும். டோட்டலாக பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பார்த்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்ணுறேன். போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
2: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணுவோம் எனக்கு தெரியும், நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா, லைன்ல இருக்கியா?
1: திருத்தணிக்கு போகலாம்.
2: ஏய், சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இதை தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாம உறுதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஆனா நான் அப்படி இல்ல. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த 2-3 நாள்ல தான் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நடந்துகிட்டாங்க, அதாவது வழக்கத்தை விட அதிகமா. எனக்கு மனசே கேட்கல முரளி.
2: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
1: எனக்காக ஒரு US மாப்பிள்ள வேற பார்த்துருக்காங்க, என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்சை தட்ட மாட்டேன்னு சந்தோஷம்.

0: சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
1: மீரா, எனக்கும் அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா, ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ணை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா, மீரா, மீரா, முதல்ல அழகுறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்காந்து பேசுவோம்.
0: வேண்டாம் வேண்டாம், எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பார்த்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
1: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
0: முரளி, முரளி, ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க, எங்க வம்பு கிடைக்கும்னு அலையறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன். ஓகே
1: ஓகே.
2: மீரா, நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
2: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தியே,
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
2: சீச்சி, நான் அதோ அந்த பூ கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
0: அப்பாட.
2: ஆமா, போன்ல யாரு? யூஎஸ் மாப்பிளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
2: தெரியணும்னு இல்லை, தெரிஞ்சா பெட்டர். இல்லை மீரா, நீ என் பொண்ணு மாதிரி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
0: எனக்கு இன்னும் 2-3 கால் பண்ணணும். நீங்க கிளம்புறீங்களா?
2: நான் ஒருத்தி எங்கிதும் தெரியாதவ. நீ மாப்பிளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவில் எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யூஎஸ் மாப்பிள்ளைகிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
0: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
2: சரி, வரேன் வரேம்மா, வரேன்.
0: முரளி, அவங்க போயிட்டாங்க.
1: மீரா, வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி விடிய காலையில கிளம்பிடுவோம், வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி, யாருக்கும் தெரியாம.
0: முரளி, அது எப்படி அன்னைக்கு?
1: ஏன், 22ஆம் தேதி வேண்டாமா?
0: இல்லை இல்லை, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
1: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய காலை 4 மணி பஸ்ஸு, காலியாக இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆஃபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன், கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா, மீரா, நடுவில் ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கரையை நடக்க போதில்ல, சரியா?
0: சரி
1: மீரா, அன்னைக்கு காலையில் வீட்டில் ரெடியாக இரு, நான் ஒரு ஆட்டோவில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்துடுவாங்க.
1: அப்போ நீ எப்படி வருவ?
0: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
1: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேராக மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு, நான் 4 மணிக்கே அங்கே வந்துடுவேன். நீ 4:30 to 5 வந்துடணும், வழக்கம் போல டிலே பண்ணிடாதம்மா, சரியா?
0: நான்
1: கொஞ்சம் சந்தோஷமாக ஊன்னு சொல்லேன்.
0: சரி.

எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்து தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே, என்னாச்சு? ஐயோ, என்னது, பெட்ல அம்மா அப்பாவை காணோம், எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா ஒருவேளை பாத்ரூம்ல

கடவுளே, இங்கே இல்லையே. ஒருவேளை மாடியில் மாடிலேயே இல்லையே. எங்க எங்க போயிட்டாங்க?

0: நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
1: அம்மா, அப்பா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா, அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பாக்குறதில்ல. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாம திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தான் தெரியும். இப்ப நானும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்க அப்பா அம்மா எங்க, என்ன, ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்றதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தான். இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் வீட்லயே இருக்கிறதா ஓடி போறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
1: அன்புடன், அப்பா அம்மா. யோ, அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்னை இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு, தப்பு, தப்பு. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முரளி, முரளி கூப்பிடுறனே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யேன்னு நினைச்சிடுவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறுனேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே.
3: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சராகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்டில் லைட் எதுவும் எரியல. காமாட்சி, காமாட்சி! கடவுளே, என்ன இது? மீரா, மீரா இப்படி வெறும் தரையில் கிடக்கா? மீரா, மீரா, காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? மீரா, எழுந்துருமா, எழுந்துரு.
1: என்ன வேணும் உங்களுக்கு?
3: இல்லை, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா, காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
1: அப்பா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
3: நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணைய நான் இருக்கேன், சொல்லுமா.
1: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
3: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
1: தெரியும், கிளம்புங்க.
3: ஐயோ, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிம்மா.

0: Navare.
1: ஐயோ, மறுபடியும் முரளி ஃபோன் பண்றானே. ஃபோனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும். என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான். வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க, இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேக்குற எல்லாரையும், கடவுளே நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத ஒரு முரளி. உன்னை ஏமாத்திட்ட. என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன். யாரு?
2: நான் தான் கண்ணு. கண்ணம்மா, வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்.
1: வா கண்ணம்மா.
2: என்னம்மா பொழுதோட எழுந்துக்கண? அம்மா எங்க? பக்கத்து வீட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்குதோ?
1: அது அது வந்து கண்ணம்மா, நீ இன்னைக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய வேணாம், நீ கிளம்பு.
2: என்னம்மா, ஊட்ட கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டா திட்டுன்னு திட்டி விடுவாங்க.
1: நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு.
2: என்ன கண்ணு கோவமா பேசிக்கின?
1: ஆமா கோவம்தான். நீ கிளம்பு முதல்ல.
2: கிளம்பவா? என்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
1: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
2: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
1: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
2: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னு கேட்டா நீ கோவமா பேசுற.
1: ஒருவேளை ஐயோ, ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ?
2: சேச்சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
1: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ. சங்கிலியே இல்லாம என்ன வீட்டுல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
3: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததன், இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8 ஆகுது. மீரா என்ன எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டில் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னை ஏமாத்த அவள் போட்ட நாடகம் இப்போ தானே புரியுது. அவ சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டு இருந்தேனே, என்ன மாதிரி மடையன் அவனாவது இருப்பானா? யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே. சரின்னு சொல்லிட்டு இப்போ அனாதை மாதிரி பஸ் ஸ்டாண்டில் புலம்பு விட்டால. ஆமாம், என்னை நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினைச்சாளா, இல்லை ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடைச்சான் சுத்தலான்னு நினச்சாலா? நிலமையப்பார், ஃபோனை பார்த்துக்கிட்டே எப்போ ஃபோன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்பான் தெரியுமா? இப்போது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள், இன்றைக்கி ஃபோன் எடுக்காமல் வெறுப்பு ஏற்றுறாங்கன்னா அவள் எவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் புட்டி வச்சுருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா? நோனோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது. அதானே மீராவான்னு பார்த்தேன், அவள் எங்கே கூப்பிட்றது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா நானும் காலையில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரல. கரெக்ட் மணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோடு கூட்டிகிட்டு வந்தால் ஆச்சு, இல்லைனா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம் இல்லை மணி, அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேள. நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு. ம் ம் மனசு சரியில்லை தான் மணி.

0: கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு.
1: சாரி மணி, உன்னை தொந்தரவு
0: பண்ணிட்டேன். ஆ முருகரை நல்லா வேண்டிக்கோ. ஃப்ரீயாக இருந்தானா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

0: எத்தனை பேரை சமாளிக்கிறது, என்னால் முடியல, சத்தியமா முடியல. எங்க போனாங்க, எப்போ போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துக்கிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா, அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே, ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேட்கிறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்று என்னென்னமோ பேசுறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, நீ ஏன் மீரா?
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேட்கறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் என்னை பார்க்க வரீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனால தான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கேயும் இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேட்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது கதர் ஜிப்பா வேட்டியில பெரியவர் வராரு? ஐயோ ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
2: நீங்க யாரு?
1: நான் சரோஜா, பக்கத்து வீட்ல இருக்கேன்.
2: பக்கத்து வீட்னா அங்க இருக்க வேண்டியது தானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
1: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
2: அவன் இருக்கானா?
1: ஏன் யாரு?
2: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
1: மீரா உங்களுக்கு தெரியுமா?
2: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
0: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
2: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
1: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க உள்ள வாங்க.
2: மீரா, எங்க அவன், உங்க அப்பா?
0: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
2: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய

0: பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன், 22ஆம் தேதி வாட வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கை பிரித்து பத்திரமும் எழுதிக்கலான்னா நம்பி கிளம்பி வந்தால் இப்போ வெளில போயிருக்கானா? எங்கே போயிருக்கான்? எப்போ வருவான்?
1: தெரியல.
0: என்ன எங்கிட்ட ட்ராமா பண்ணுறான் அவன்? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
2: நீங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
0: நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இதில் நீங்கள் தலையிடுறது தப்பு.
2: நான் நிஜத்தை சொல்கிறேன்
1: ஆண்டி.
2: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
1: ஆண்டி
2: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வந்த.
0: மீரா, இதெல்லாம் நிஜமா?
2: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
1: ஆமா ஆமா.
0: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு! போனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறவனை.
1: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
0: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸுன்னு அவனை சஞ்சு சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
2: நான் தான் ஆமாங்கிறனே.
0: நீங்க மீராவா?
2: இல்ல சரோஜா.
0: அப்ப கொஞ்சம் வாய விடுறீங்களா?
2: சரி.
1: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்ததும் உங்களை கூப்பிட சொல்ற சித்தப்பா.
0: என்ன ஒரே டவுட்டா இருக்கு, அந்த அம்மா திருச்சியில கும்பாபிஷேகங்கிற, நீ இப்ப இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியா இருக்க. கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் என்னை ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
2: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இவ பார்க்க போகணும், நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கிளம்புனதும் வீட்டை பூட்டை போட்டுட்டு கிளம்பணும். அதனால்
0: வெரி குட், வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்காக இருக்கணும்?
2: உண்மைதான்.
0: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்கு வேணாலும் மட்டும் உங்க அப்பா கிட்ட சொல்லு.
2: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
0: மீரா,
2: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
0: கொடையை மறந்து போயிட்டேன்.
2: நீங்க கொடை கொண்டே வரலையே.
0: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
2: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
1: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
2: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கல்ல.
1: ஆண்டி, எனக்கு ஒன்று தோணுது.
2: என்ன?
1: மணி சாயங்காலம் 5 ஆக போகுது.
2: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்லை போய் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடலாம்ல.
1: ஷோ ஆண்டி, மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
2: சரிம்மா சரி.
1: ஆண்டி, அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள தேடாமல் இருக்க முடியாது.
2: எங்கேன்னு போய் தேடுறது?
1: ஒரே ஒரு வழி தான் இருக்கு.
2: என்ன?
1: போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
2: மீரா, போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
1: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க என்னால் முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
2: நீ சொல்றதும் சரிதான். சரி வா. மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. உன் அம்மாவும் அப்பாவும் வராங்க.
1: அம்மா, அப்பா.
2: காமாட்சி, எங்க போயிட்டீங்க? பாவம், அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
1: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
2: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
1: அப்பா, ஏப்பா இப்படி பண்ணீங்க?
3: மீரா, உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க எண்ணம் இல்லைம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாமா நாங்க போனோம்.
2: ஒண்ணுமே புரியலையே.
4: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
1: அப்பா, நான் என்ன இந்த உலகத்துல யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டீங்களே, இது நியாயமா?
3: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா.

0: உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா, அது தப்பு இல்லை. ஆனால் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாம 6 மாசத்துல எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. பெத்தவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும்போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா? இப்போ புரிஞ்சு போச்சு.
2: மீரா, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இதை நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்லை, தெரியுமா உனக்கு?
0: உனக்காக யூஎஸ் மாப்பிள்ள பார்த்துருக்கோன்னு சொன்ன போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
3: அப்பா, அது அது வந்து
0: அதெல்லாம் அப்பனு சொல்றேம்மா. நான் நேரடியா இதை பத்தி விசாரிச்சா எதையாவது சொல்லி சமாளிப்பேன். சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவ, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
2: ஆனா அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
0: உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்கள் அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவள் வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால் உன் விஷயத்தை வேறு விதமாக கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
2: மீரா, ஓடி போகிறதும் உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போகிற அவமானங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா?
0: நீங்கள் ஓடி போனால் மட்டும் இல்லைம்மா, நாங்கள் ஓடி போனாலும் 4 பேர் வந்து உங்களை விசாரித்தா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
2: இங்கே பார் மீரா, மனசார உனக்கு ஓடி போகணுங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படித்ததும் நீங்கள் எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்போவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படி தானம்மா?
0: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேல இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்றேம்மா, காதலிக்கிறது தப்பு இல்லை, ஓடி போறது தான் தப்பு.
1: அதெல்லாம் சரி, போனதான் போனீங்க, போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க.
3: அப்பா, வீட்டில் ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்தில் தான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரித்து அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால தான் முதல்லையே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. ஆனால் உலகத்திலேயே பொண்ணு ஓடி போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி கதை கட்டி பேசுறாங்க. இப்போ ஒத்துக்கிறேன்ப்பா, இப்போ ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கலனா நானுமே இதை உணர்ந்திருக்க மாட்டேனே.
2: மீரா, அதான் சொல்றோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
1: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மலா இருக்கா.
3: ஏப்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
4: நான் தான் மீரா சொன்னேன்.
3: கல்யாணி, நீயா?
4: ஆமாம் மீரா, அதுக்காக நீ என்னை மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாது உங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன், என்னை பற்றியும் உன்னை பற்றியெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளியை லவ் பண்ணுறதை பற்றி நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆண்டின்னு கூட அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்.

0: ஆனா நீ எதை பத்தியுமே வீட்டில் சொல்லல போல இருக்க. அவங்களும் வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
1: அப்பதான் என்னை காஃபி ஷாப்ல நீ மீட் பண்ணு, முரளியோட ஓடி போறதா இருக்கேன்னு சொன்ன. அப்ப நீ கொஞ்சம் குழப்பத்துல இருந்த. ஏ மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிளானை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயும் உங்க 22ஆம் தேதி பிளானை பத்தி சொன்ன. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அது அவங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏன், அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே. எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இதை பற்றியெல்லாம் யோசிச்சு தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாமல் நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளியை வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியாக சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில் ஏன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு எதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளோ பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
2: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
3: ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பத்தியும் நான் பேசுறதா இல்லை. முரளியை நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
1: மீரா, முரளியை மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. காதல் உன்னை மறக்க விடாது.
3: சாரி கல்யாணி, நான் உறுதியா இருக்கேன்.
1: ஆஹா, முரளியை மறுபடியும் நேரில் பார்த்தா என்னை மறந்துடுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிடுவியா?
3: நான் எங்க பார்க்க போறேன்?
1: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
4: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
3: முரளி, முரளி, நீ எப்படி?
5: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடு தான்.
1: ஆமாம் மீரா, ஒரு தடவை என் ஃபோன்ல இருந்து முரளிக்கு நீ ஃபோன் பண்ண தெரியுமா? அப்போவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியாக முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்பில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமாக இருந்தது. விடிய காலையிலேருந்து காலையில் 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. நானாக போனேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்.
6: பழகுன கொஞ்ச நேரத்திலேயே அவன் நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
5: மீரா முதல்லயே இத சொல்லியிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
4: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவன அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆச்சு. ஈவினிங் எப்ப வரும் எப்ப வரும் காத்துட்டு இருந்த தெரியுமா?
1: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடி எங்க பாக்க போறேன்னு என்ன சொல்ல போற?
3: என்ன முரளி, என்ன சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
4: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பீ ஹாப்பி.
3: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
1: மீரா, காதலிச்சா வீட்டில் சொல்லி பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா?
3: எஸ்.
6: சரி, மீரா கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்?
3: திருத்தணியில.
4: திருத்தணியா?
7: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:13. நேயர்கள் கேட்கவிருப்பது கிராமிய தென்றல்.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்து கேட்கலாம்.

பாத்திரம் கலரை மச்ச பட்டை ஆனாம சாத்தி நேத்திய முறைமுசன் எடுத்த பரிவருக்கு சாத்திர மணிகளால் செய்வோம் என்று ஆக்கண சபையினாலும் சபை நாடி வருகின்றேன். அடி துப்பாக்கி வெட்டக்கார.

0: ஒரு மலையா சால் ஓட்டி மோன ரங்கமே. யாரு இங்க? இது இருக்க முடியான முதலாக வந்தது நான் தான் சபை அலங்காரன்.
1: அப்படியா?
0: அப்படி என்று தென் விஷயம். சபை அலங்காரன் வந்தேன், அரசன் வாசன் குலவலங்காரன் வந்தேன், சபை அலங்காரம் வந்தேன். சந்திர உதயம் போடு, சந்திர சந்திர.
1: ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஐயா
0: நான் தான் கட்டிக்காரன்.
1: நீங்க தான் பப்புனா?
0: ஆமாங்க.
1: சபையில வந்துக்கிறீங்க?
0: தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு.
1: சரி,
0: நான்கு பேரு கட்டிக்காரன், தொப்ப கொத்தாடி, பபுன், அகடகுல ராயல் பபுன்.
1: நான்கு பேர்,
0: நான்கு பேர். இப்படி வந்திருந்தாலும்
1: இருந்தாலும்
0: இந்த தினத்துல
1: எந்த காரியத்தை?
0: ஆமா, தொடங்க வேண்டும் என்றால் முந்தி முதலாக விநாயகர் பெருமான், விநாயகன் தோற்றி அதன் பிறகு நாடகம்.
1: சரி, ரெண்டு

0: வணக்கம்.
1: அப்படியா
2: அஞ்சாரமூர்த்தி போல அருள் தருவார் இல்லை,
0: அஞ்சாரமூர்த்தி போல அருள் தருவார் இல்லை,
2: யானை முகம் போன்ற வயர் இவரை போல இல்லை,
0: யானை முகம் போன்ற வயர் இவரை போல இல்லை.

0: எங்க நிறந்தவர் யாரு இந்த ஈஸ்வரன் மகனை பாரு இருக்கின்றாரே முதல் கடவுள்
1: பாதத்தில்
0: படிந்தபடியால் மகாராஜனாக ஆட வேணும் என்று ஆசீர்வாதம் மங்களம்
1: ஆசீர்வாதம் கொடுத்தீங்க உங்களை வேண்டி வரவேத்த காரணம் நாளை செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஊரு செழிக்க வேண்டும் ஒற்றுமையா
0: இருக்கணும்
1: அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்வித ஒரு குறையில்லாமல் முன்னின்று காத்து ரசிக்க வேண்டும்
0: அப்படியே காத்தருள் செய்கிறேன்
1: சரி சுவாமி நாடகம் சொல்லிடுங்க
0: அம்மா பேரோ அங்கிட

0: பாடல்கள் அர்ஜுனன்,
1: ஆமா,
0: தீர்த்த யாத்திரை,
1: தீர்த்த யாத்திரை,
0: நாகக்கண்ணி திருமணம்,
1: நாகக்கண்ணி திருமணம்,
0: நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம்.
1: ஆமா,
0: தெரிந்தவரும் அல்ல, தெரியாதவரும் அல்ல,
1: ஆமா,
0: கற்றவரும் அல்ல, கல்லாதவர் அல்ல,
1: சரிங்க,
0: எங்க சிற்றேற்றவர் நாடகத்தை நடத்த தொடங்கி இருக்கிறோம்.
1: ஆமா,
0: இந்த நாடகத்திற்கு கதாபாத்திரமாக
1: ஆமா
0: வரக்கூடியவர்
1: ஆமா
0: இந்திராபுரி, இந்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய
1: தர்மராஜா சபை நாடு வருகிறார்.

0: சிறசில் மகடம் போட்டு சிற்பரை அரங்கரைத்து வரிசையா மதுரைமார்கள் இருபுறம் சூழமே சரசராட்டியமான திசை புகழ்
1: தர்மராஜர்
0: புறப்பட்டு புகழும் குந்து

0: அறிங்க சுவாமி.
1: சபையும் கண்முகமாக
0: ஆமா
1: வந்திருக்கூடிய ஆசான் இன்னார் இனியார் எக்குலத்தை சார்ந்தவர் அப்படி என்று ஏதாவது தெரிகிறதா?
0: தெரியலங்க.
1: பழுவில்லாத சந்திர குலத்திலே என் தந்தைமார்கள் மூன்று பேர், மூன்று பேரிலே மூத்த தந்தையா இருக்கூடிய திருதராட்டிதன் அவருக்கு என்னை பெத்த தந்தையா இருக்கூடிய பாண்டு மகாராஜன் குந்தமா தேவிக்கும் பிறந்தவர்கள் ஐவர் ராஜாக்கள். ஐவர் ராஜாக்களிலே மூத்தர் இருக்கூடிய எனது பேரோ தர்ம மகாராஜன் என்று சொல்வார்கள்.
0: தர்மராஜா
1: ஆமாம். எனது தம்பி பேரோ மத கஜம் புரிதிய பீமஜனன்.
2: பீமஜனன்
1: ஆமா. மற்றொரு தம்பி பேரோ ஆனால் அழகன் அர்ஜுன
2: பெருமான்.
1: இந்த மூன்று பேர் ஒரு தாய் மக்கள்,
2: ஒரு தாய் மக்கள்,
1: மற்றொரு தாய் மாத்ரா தேவிக்கு பிறந்தவர்கள். அது வரக்கூடிய நகுலன் சகாதேவர்கள்.
2: நகுலன் சகாதேவன்
1: இரு தாய் மக்களாக இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளையாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். என் தம்பியா இருக்கூடிய துரியோதனன் செய்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியினால் பாஞ்சாலபுரி சென்று பாஞ்சாலியை எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் என் தம்பியார் கூடிய ஆனாலகன் அர்ஜுன பெருமான் பழியாத வில்லை வளைத்து ஐவர் ராஜாக்களும் திருக்கல்யாணம் செய்து இப்போது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எம்பெருமான் நாராயணன் எங்கள் மாமாவின் கருணையால் இப்பொழுது இந்திர பிரசவத்தில் இருக்கிறோம். எந்த ஒரு குறையும் இல்ல. என் மனைவியார் கூடிய பாஞ்சாலியை அழைத்தேன் என்று அழைத்து
0: தர்மராஜா திரௌபதி அழைக்க இதோ திரௌபதி சபாடி வருகிறது.

0: உங்களுடைய
1: மனைவி திரௌபதி அம்மன் வந்துட்டாங்க
2: அம்மா. பாஞ்சாலி
0: மன்ன
2: பாதத்தில் பறந்து முடியாது, எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நல்ல முறையோடு இரு. நாம் சபையில் அமர்வோம், யார்
0: வராங்க சொல்லுங்க.

0: உங்களுக்கு என்ன ஒரு குறை?
1: ஆனா நான் ஒரே ஒரு பிராமணன், என் இடத்துல இருக்க முடியாது. ஒரு கன்றம் அது இருக்க முடியாது. பசுவம் களவாடி கொண்டு போய்விட்டார்.
0: என்ன நம்ம நாட்டில திருட்டா?
1: கள்ளர்கள் திருடி போய்விட்டார். அதனால நீங்க தான் ஏதாவது உதவி செய்யணும்.
0: எதுக்கு மஞ்சாதிகள் என தம்பியா இருக்கூடிய ஆனாதகன் அர்ஜுன பெருமான் இருக்கிறார். இதோ அர்ஜுன பெருமான கூட்டு கொண்டு வா கவலா.
2: இதோ தர்மராஜா அர்ஜுன பெருமான் அழைக்க இதோ அர்ஜுனன் சபை நாடி வருகிறார்.
3: என் புறத்தின் கை என்னும்

0: தம்பியாருக்குரிய ஆனாதகன் அர்ஜுன பெருமான் இருக்கிறார். இதோ அர்ஜுன பெருமான கொண்டு வா கவலா.
1: இதோ தர்மராஜா அர்ஜுன பெருமான் அழைக்க இதோ அர்ஜுனன் சபை நாடி வருகிறார்.
2: என் குலத்தில் இருக்க என்ன வார்மம்மா.

0: சூரியன போல் பல பல மணிகள் பூண்டி சீலமா விபதி பூசி செந்துரத்தில் திருத்திலேறி நிகரெல்லாம் அச்சுணந்தால் பலமா இன்று நாலு குழாவை எவர்
1: இன்றேன்
0: இந்திரன் சூதனாய் வந்தோல்
1: அந்திர தாமரன்
0: அச்சுண ராஜனும் வந்தேன்

0: தெரியாது
1: ஐயா.
0: செந்தாமரை தொப்பில் உபய மாணிக்கம் நட்சத்திரம் ஆண்டு நடை நீண்டகரம் அகண்ட மார்பு இப்படி சொல்லக்கூடிய 32 அழகுபடுத்த ஆண்களே அழகா இருக்க முடியான நம்முடைய பேரோ
2: அர்ஜுன் பெருமான் வந்துட்டாரு. நீங்க பாருங்க
0: அர்ஜுனா அண்ணா சரணா.

0: அண்ணா தங்களின் பாதம் அடியவன் போட்டி செய்தேன், அடியவன் போட்டி செய்தேன். அண்ணா தங்களுடைய பாதத்திலே
1: ஆமாம்
0: உன் தம்பியா இருக்கும்படியான அர்ஜுன பெருமான் கோடான கோடி வணக்கம். அண்ணா
1: பாதமதை

0: தம்பி
1: அண்ணா,
0: மூத்தவன் தருமன் என்று
1: ஆமா
0: ஓட்டோடமாக ஓடிவு. என் பாதத்தை பணிந்தபடியா
1: பணிந்தபடியினால்
0: எந்த குறைபாடு இல்லாம நல்ல முறையோடு இரு.
1: என் அழைத்த விதங்கள்

0: தம்பி தம்பி வர வேண்டும். அப்படி என்று எனக்கு அழைப்பு கொடுத்தீங்களே, காரணம் என்னன்னா
1: நாட்டிலே கல்வர்கள் எல்லாம் புகழ்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய பசுமந்தைகள் எல்லாம் களவாடி செல்கின்றார்கள். அதனால்
0: அதை கொண்டு வந்து பறித்து அவரிடத்து ஒப்படைத்து மீண்டும் வேலை பார்க்கணும். அப்படியே நான் சென்று வரேன்.
1: அப்படியே பண்ணு சென்று வா.
0: ஆமா, அந்த தமிழ் உரத்த மொழி கேட்டு அதிவேகமாக
1: அது மட்டும் கிடையாது, அது வரக்கூடிய நாரதரானவர் திருவுலகம் சுற்றக்கூடிய நாரதரானவர் சபைக்கு நாடி வந்தார். வந்து அதாவது பாத கண்ட தோஷம், அதாவது
0: பாதத்தை யாராவது கண்டால், தர்மராஜா திரௌபதியும் சிம்மாசனம் வந்திருக்கும் போது அவர் பாதத்தை கண்டால் அந்த பாத கண்ட தோஷம் தெரிவிக்க வேண்டும். 7.5 ஆண்டு நவ கோடி நாராயண தீர்த்தம் ஆடி வர வேண்டும் அப்படி என்று உரைத்தார். இதை ஏன் என்று கேட்டேன். ஏற்கனவே 2 அரக்கர்கள் சுந்தரோப சுந்தர் ஒரு பெண்ணுக்காக 2 பேர் அண்ணன் தம்பி ஆசைப்பட்டு
1: குடிமக்கள்
0: குறையிட்டு இரண்டாவதாக

0: இருக்கணும் அப்படி என்று.
1: ஆமா,
0: சாலவத்து வழியாக
1: குளிர்ந்த
0: சாயுதம் பிடிக்கும்.
1: ஆமா,
0: போகும்போது தர்மராஜா பாதத்தையும் திரௌபதி பாதத்தையும்
1: ஆமா
0: என் கண்ணால கண்டு விட்டேன்.
1: ஆமா,
0: மானம் எங்கே இடிக்கிறது
1: ஆமா
0: அப்படின்னு நினைத்தோம். தப்பாமல் வானம் என் தலையை இடித்து விட்டது.
1: சரிங்க,
0: அந்த நாரதன் சொன்ன வார்த்தை எனக்கே நடந்து போச்சு.
1: ஆமா,
0: இதனால்தான் நடக்கட்டும். இறைவன் இருக்கின்றார், அதை இருக்கும்படி ஆடை அடைகளெல்லாம் அகற்றி வைத்து விட்டு
1: சன்னியாசி
0: போலவே நான் யாத்திரமா இருக்குமா சென்று வருகிறேன். ஓமரகர மகதேவ்.

0: முஞ்சி முதலாக நம்ம போக வேண்டும் அப்படின்னு சொன்னால் பாதாள உலகம் போக வேண்டும். பாதாள உலகம் போலாம்
1: சபையர்களே. அதோ அர்ஜுனன் பாதாள உலகம் சென்று கொண்டிருக்க பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆதிசேஷன் சபை நாடி வருது காண்கிறேன்.

0: மந்தளிக்க அன்னவர் மந்தளம் மந்தளிக்க இது இருக்க முடியாத ஆதிசேரன் வருகின்றேனே அதிகாரகத்தன் ஆயிரம் சிரம் படாமகிடம் படித்த ஆதிசேடன்
1: அப்பா
0: ஆதிசேடனா இருந்து
1: ஆயிரம் சிரம்
0: ஆயிரம் சிரத்தை வைத்துக் கொண்டு ஆதிசேடனா இருந்து இந்த பூமியை ஒரே ஒரு சிரத்தால் தாங்கி கொண்டு வருகிறேன். திருமணம் முடித்து எனக்கு ஒரே ஒரு மகள்
1: இருக்கிறது
0: என்று அழைக்கும் நாகக்கண்ணி தந்தையானவர் தான் சொல்லு.
1: கேளுங்கள் சபர்களே,
2: ஆதிசேடன் நாகக்கண்ணி அழைக்க நாகக்கண்ணி சபாயம் வைக்குது.
3: மறக்காம நான் வல்லையாடி.

யார் எங்கே கவலா? இது வந்திருக்க முடியாத பெண்மணி யார் என்று விளக்கம் தெரியுதா? எங்கள் நாடாகப்பட்டது. இதோ பாதாள லோகம். பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க அப்பா பேர் தெரியுமா? இது இருக்க முடியாத மகளாக இருக்கக்கூடிய நாகக்கண்ணி அப்படி எழுதி தெரிவிச்சும் இதோ சரி சரிக்க

0: இதுவரைக்கும் யாரு நாகக்கண்ணி என்று தெரிந்த விஷயம். அப்பா அழைப்பு, அப்பா இருந்தால் அப்பா கிட்ட போயிட்டு நாகக்கண்ணி வந்து சொல்லுவா,
1: உங்களுடைய மகள்
0: மகள்
1: நாகக்கண்ணி வந்து விட்டது,
2: வர சொல்லு.
0: ஓ அப்பா.

0: அப்பா உங்கள் பார்த்து உன் மகனாக இருக்கக்கூடிய மக கண்ணி வணக்கம்.
1: கரங்குடி தன்னாஜகிய கமல மக வசிங்கிறிய மகளே நக கண்ணி பாதத்துல வந்துபடியா வந்திருப்பா எழுந்துரு.
0: ஐயா என்ன வீதக்கார நம்ம என்ன சரி
1: என்ன
0: சிங்கம்?

0: பெருமான்
1: பிள்ளை ராஜா அறிக்கை நான் தான் அர்ஜுன பெருமான்.

நாகணிகன் திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து அதே இடத்தில் ஒரு குழந்தைய மூண்டேமுக்கான அழைக்குள்ளே ஒரு குழந்தையான பிறந்தான். அவன் தான் அரவான். அதை விடுத்து அர்ஜுன பெருமான் இது இருக்க முடியாத தென்மதுராபுரி செல்ல தென்மரை ஆண்டவர் முடியான 60,000 பாண்டியர்களில் தலைவனான பாண்டிய மன்னன் சபை நாடு வருகிறார்.

0: அரங்கே மந்திரி முறை செய்து காப்பாற்றும் அன்னவனை மக்களுக்கு இறைவன் என்று வைக்கப்படும். அதே போல நாங்கள் எல்லாம் 60,000 பாண்டியர்கள்
1: தென்மதுரை,
0: இந்த தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய 60,000 பாண்டியர்கள்.
1: ஆமா,
0: இந்த 60,000 பாண்டியருக்கும் என் செல்ல மகளா இருக்கக்கூடிய சித்ராங்கதை அவளுக்கு திருமணமாகும் வயசு வந்து விட்டது. திருமணம் செய்யும் ஒரு எண்ணம் இருக்கிறது. மகளை கூட்டி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். நான் சித்ராங்கதை அழைத்தேன் என்று கொண்டு வா.
1: இதோ இருக்க முடியாத பாண்டிய மன்னன் சித்ராங்கதை அழைக்க இதோ சித்ராங்கதை.

மாதிரி யாருங்க தாதி? இது இருக்க முடியாது. எங்க நாடு தென்மதுரை. இந்த தென்மதுரை இருக்க முடியாது. அருணார பாண்டிய மன்னர்கள், அருணார பாண்டிய மன்னர்களுக்கும் ஒரே ஒரு மகள், என்னுடைய நாமதேயம் சித்ராங்கதை அப்படின்னு

0: அறிவிப்பார்கள். இது வரைக்கும் முடியாது. இந்த நேரத்துல எங்க அப்பா கூப்பிட்டு எங்க அப்பா இருந்தா சொல்லு.
1: உனக்கு திருமணம் செய்ய ஒரு மனதாகவே எங்களுக்கும் 60,000 பாண்டியர்கள் நாங்க எல்லாமே ஆண் மக்கள் தான்.
0: சரி,
1: எங்களுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேணும், எனக்கும் வயதாகி போச்சு, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். நீ என்ன சொல்றமா, உன் மனசுல என்ன கருத்து?
0: நீங்க திருமணம் செய்வீங்க, நான் இந்த நேரத்துல இந்த நந்தவன வேடிக்கலாம் போய் பாத்துட்டு வரேன்.
1: உன்னோட விருப்பம் சொல்ல.
0: அடிவாரம் போகலாம் என் தோழியாரே. வாருமடி தாதிமார்களா, இதோ நந்தவனத்துக்கு வந்துடும். இந்த நந்தவனம் வெடிக்கலாம், நம்ம பார்த்து கொண்டிருப்போம். யார் வராங்கன்னு பார்ப்போம்.
2: ஐயா,
0: இந்த வனமார்க்கமா வந்திருக்கீங்க?
2: ஆமா.
0: இது எங்களுடைய நாடு தென்மதுரை.
2: ஓஹோ,
0: தென்மதுரை ஆண்டவர் மடியான 60,000 பாண்டியமன்னருக்கு ஒரே மகள் சித்ராங்கதை.
2: ஆமா.
0: நீங்க யாரு?
2: நானே பாண்டு மகாராஜன் பெற்றெடுத்த பிள்ளைகள்.
0: ஆமா.
2: ஐவர் ராஜாக்களில் நான் தான் நடுவோன்.
0: ஆமா.
2: அர்ஜுன பெருமான் அர்ஜுன நாமதேயம்.
0: உங்களை பார்த்தவுடன்
2: ஆமா
0: உங்களை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம்.
2: உனக்க?
0: ஆமா.
2: சரி,
0: எங்க அப்பா இருந்தா சொல்லிட்டு வரேன்.
2: நல்லப்பா
1: மகளே,
0: நந்தவனம் பார்த்து நான் பார்க்கும்போது ஒரு ஆண் பிள்ளை ஒரு ஆடவர்
1: அருகாமல் ஒரு ஆண் மகன் இருக்கிறார்.
0: அவர் தான் பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவுக்கு பிறந்த
2: பிள்ளை.
0: எனக்கு திருமணம் செய்து வைங்கப்பா.
1: உன்னுடைய இஷ்டம் போல மாலை தருகிறேன், திருமணம் என் முன்னே ஆகட்டும்.
0: கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தம்.
3: அடுத்தபடியாக அர்ஜுனன் இப்பொழுது சேது பந்தனத்தை நோக்கி செல்ல, சேது பந்தனத்தில் இருக்க முடியாத ஆஞ்சநேய பெருமான் சபநாடி வருகிறார். யாருங்க அர்ஜுனா? இப்பொழுது இந்த ஆஞ்சநேயன் ஏனென்றால் உன்னுடைய வாளால அணை கட்டவும் நீ வில்லனை கட்டவும்
2: உடைக்கவும்
3: இப்படியாக செய்திருக்கிறாய். எதனால இந்த சூழ்ச்சியம் செய்தேன் என்றால், இந்த பிறவில் இந்த ஆஞ்சநேயனுக்கு ராமகிருஷ்ண சுவாமியாக நான் காட்சி அளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன், அதை நிறைவேற்றினேன். இப்பொழுது
2: அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு ராமராகவும்
3: ஆமா
2: இந்த அர்ஜுன பெருமானுக்கு
3: உனக்கு பகவானாகவும் காட்சி அளித்தேன். இதோடு இந்த தீர்த்த யாத்திரை இதை முடித்துவிட்டு நீ வடக்கு முகமாக நோக்கி சென்று கொண்டிரு. கேளுங்கள் சபையோர்களே, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையின் இன்னும் நாகக்கண்ணி திருமண நாடகம் இதோடு முடிவடைந்தது. அண்ணினால் பார்த்த பேரும் அதனால் கெட்ட பேரும் சாலோக சாமிப சாருபு சாருஜம் நான்காம் பதவியிடம் என்று பகவானை வேண்டுகிறோம். கோவிந்த கண்ணா.

0: ஆடி ராதா ரமண கோவிந்தா கோவிந்தம்.
1: நேயர்கள், இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கிய தெருக்கூத்து கேட்டீர்கள்.
2: முதன்மை
3: அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 நொடி. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி சேலியமேடு கவிஞர் ஏறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மாநிலம் சேலியமேடு கவிஞர் ஏறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகளாகிய நாங்கள் பல்நோக்கு கருத்துக்களை கொண்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்த வந்துள்ளோம். முதலாவதாக நம்பிக்கை என்னும் தலைப்பில் கவிதை வாசிக்க வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி செரினா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று நம்பிக்கை என்னும் தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன். நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட, பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நொய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோளாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்கு, ஒருவரும் இல்லையா உன்னுடன், நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி படுக்கையாகிறது, விழித்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். நன்றி. நம்பிக்கை என்னும் தலைப்பில் கவிதை வாசித்த மாணவிக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஒவ்வொருவரின் வாழ்விலும் மறக்க முடியாத நாள் என்றால் அது பிறந்த நாளே. அந்த பிறந்த நாள் வாழ்த்து பாடலை பாட வருகிறார்கள் தேன்மலர், தேவதர்ஷினி, பவிஷா மற்றும் சாதனா.

0: பாடலை பாடிய மாணவர்களுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து இன்றைய சூழலில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினை சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளத்தை பாதுகாத்தலே. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை வழங்க வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி தேன்மலர்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கவிதை சொல்ல வந்துள்ளேன். நான் மரம் பேசுகிறேன். மனிதனே, உன் உயிரோட்டத்தில் இரண்டர கலந்த உயிர் மூச்சு நானே. மனிதனே, உன் உயிரோட்டத்தில் இரண்டர கலந்த உயிர் மூச்சு நானே. பயணம் செய்யும் மனிதனே, உன் பயணத்தில் விதையாக என்னை தூக்கி எறிந்து விட்டு போ. பயணம் செய்யும் மனிதனே, உன் பயணத்தில் விதையாக என்னை தூக்கி எறிந்து விட்டு போ. உன் சந்ததியினர் பிறந்த நாளில் என்னை செடியாக நட்டுவிடு, நானும் பிறந்து கொள்கிறேன். உன் சந்ததியினர் பிறந்த நாளில் என்னை செடியாக நட்டுவிடு, நானும் பிறந்து கொள்கிறேன். வாழ விடுங்கள் என்னை. படிக்கு மரம். இயற்கையை நேசித்தால் இன்பம் அது பொங்கும். இயற்கையின் செழிப்பே மனிதனின் செழிப்பு. ஆனால் இயற்கையை

0: நாமே அழிக்கிறோம். வெப்பத்தனலில் துடிக்கிறது பூமி பந்து. அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான். பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்போம். மரங்களை வளர்ப்போம், உயிரினங்களை காப்போம், காடுகளை வளர்ப்போம், மழையை பெறுவோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், பூமியின் சுமையை குறைப்போம், நீரை சேமிப்போம், இயற்கையின் வளத்தை காப்போம். பசுமையான பூமி, ஆரோக்கியமான மனிதன், அடுத்த தலைமுறைக்கும் வளங்களை சேமித்து பாதுகாப்போம், இயற்கை வளம் காப்போம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம். நன்றி.
1: சுற்றுச்சூழலை பற்றி பேசிய மாணவிக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்த வருபவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் தேன்மலர் மற்றும் செரினா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்த வந்துள்ளோம். தேன்மலர், இப்போ நான் உன்னை ஒரு சில கேள்வியை கேட்குறேன், அதுக்கு நீ விடை சொல்றியான்னு பார்ப்போம். கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா?
2: ஓ, தெரியுமே, ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஜோஹனஸ் கெப்லர் தானே?
1: சரியா சொல்லிட்டியே. பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் எது சொல்லு பாப்போம்.
2: இது கூடமா தெரியாது, ஜனவரி 3 தான்.
1: சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சூரிய உதயத்தை முதலில் பார்க்கும் நாடு எதுன்னு தெரியுமா?
2: இது என்ன கேள்வி? ரஷ்யா தான்.
1: ஓ, சரியா சொல்லிட்ட. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? செயற்கை மழையை உண்டாக்கியவர் யார் தெரியுமா?
2: மழைனா இயற்கை தான், அது என்ன செயற்கை மழை?
1: செயற்கை மழையை கண்டுபிடித்தவர் அமெரிக்காவை சேர்ந்த இர்வின் லாங்மூர் தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மாணவர்களுக்கு 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது சொல்லு பார்ப்போம்.
2: ஜப்பான் நாட்டில் தான். இப்போ நான் ஒன்று கேள்வி கேட்கட்டா?
1: சரி.
2: நதிகள் இல்லாத நாடு எது தெரியுமா?
1: என்னது, நதிகளே இல்லாத நாடா? எனக்கு தெரியாதே.
2: சவுதி அரேபியா தான். திமிங்கலத்தில் உடலில் எவ்வளோ ரத்தம் இருக்குது தெரியுமா?
1: நம்ம உடம்புல 4.5 லிருந்து 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். ஆனால் திமிங்கலத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாதே.
2: 8000 லிட்டர் ரத்தம்.
1: ஐயோ, 8000 லிட்டரா?
2: நவீன சுருக்கெழுத்து முறை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா?
1: தெரியுமே, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சர் ஐசக் பிட்மேன் தான்.
2: இந்தியாவின் தேசிய மரம் எது தெரியுமா?
1: இது கூடவா தெரியாது. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் தான்.
2: சரியா சொன்ன. கணினி தயாரிப்பில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது தெரியுமா?
1: அமெரிக்கா.
2: சரியா சொன்ன.
1: இப்போ நான் உன்ன கேள்வி கேட்குறேன். ஆக்டோபஸுக்கு எத்தனை இதயங்கள் உள்ளது சொல்லு பாப்போம்.
2: எல்லாருக்கும் ஒரு இதயம் தான் இருக்கும்.
1: இல்ல, ஆக்டோபஸுக்கு 3 இதயங்கள் இருக்கும்.
2: 3 இதயமா?
1: உலகின் 17 பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் வென்ற ஒரே இந்தியர் யார் சொல்லு பாப்போம்.
2: இது கூடமா தெரியாது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான்.
1: சரியா சொல்லிட்டியே. இன்னொரு கேள்வி கேட்கறேன். காந்த துருவங்களை கண்டுபிடித்தவர் யார் சொல்லு பாப்போம்.
2: ஐயோ, தெரியாதே.
1: பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன?
2: பாரத ரத்னா விருது.
1: இந்த பாரத ரத்னா விருதை இந்தியாவில் முதன் முதலில் பெற்றவர் யார் சொல்லு?
2: தெரியாதே.
1: டாக்டர் சி ராஜகோபாலாச்சாரி. இன்னொரு கேள்வி லாஸ்டா கேட்கிறேன். பள்ளிக்கூடம் முறையை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் யார் தெரியுமா?
2: நீனே சொல்லிடு.
1: இது கூட தெரியாம இருக்கியே, ரோமானியர்கள் தான்.
2: நன்றி.
1: வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்திய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக நீரின்றி அமையாது உலகு என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடத்த வருபவர்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜீவிதா, வர்ஷிதா, ஜீவன், பவித்ரா மற்றும் லெலின்குமார்.
3: அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே, வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாட்களை பாடிய வள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாது உலகம் என்று தண்ணீரை பற்றிய தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும். மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. முதல் கருத்தாளராக நண்பர் ஆமினா அவர்களை நீர்

0: என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கின்றேன்.
1: எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் இவற்றுள் முதல் ரெண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளை சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தன. இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். மணல் பங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வலையிட்ட கிணற்றுக்கு முறைக்கிணறு என்றும், மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு உருணி நீர் என்றும் பெயர் சூட்டியுள்ளனர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் அரண்களாக நீர், நிலம், மலை, காட்டை குறிப்பிடுகின்றோம். இதில் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே புறம் என்று சங்கப்பாடல் நீரி இன்றியமையாமையை எடுத்துரைகின்றது. இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி.
2: ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை ஏற்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்பதை கருத்து தாழ்த்துடன் நண்பர் ஆமினா சிறப்பாக விளக்கினார். இப்பொழுது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்னும் தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்தை முன்வைக்க வருகின்றார்.
3: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த விழிப்புணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவம். குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்தல் என்பதே குளித்தல் என்ற ஆயிற்று என்பது அவரது விளக்கம். சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராடுவதற்காக நீர்மலை எடுத்து வருதல் நடைமுறையில் உள்ளது. சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்கிறது. நன்றி.
2: அடுத்த இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்தையாற்ற வருகிறார் மெர்சி.
4: எல்லோருக்கும் இனிய வணக்கம். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகிறது. சில நகரங்களில் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கின்றனர். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்கநிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூருவாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஓர் மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்தல் வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்க்கும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.
2: மூன்று கருத்தாளர்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைந்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. உலகின் பல்வேறு பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த முயக வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பயன்படுத்த வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளை

0: பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குத வேண்டும். உணவு உற்பத்தி அடிப்படை நீரே, அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை என்று தண்ணீரின் இன்றியமையாமையை திருவள்ளுவர் கூறியுவதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காக தான் உருவாகும் என்று நியமயமாற்றும். நன்றி.
1: தண்ணீரின் முக்கியத்துவத்தையும் அதன் இன்றியமையாமையும் பற்றி கருத்தரங்கு நடத்திய மாணவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்று பாடலை இசைக்க வருகிறார்கள் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் தேவதர்ஷினி மற்றும் பவிஷா.
2: அனைவருக்கும் வணக்கம். பாரதியாரின் கவிதையை பாடலாக பாட வந்துள்ளோம்.

0: எல்லாருமே நன்றி.
1: செந்தமிழ் நாட்டை பற்றி பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றி.
2: அடுத்த நிகழ்வாக தென்னகத்தின் சிங்கம் என்றும் ஆங்கிலேயரை வென்று ஆட்சி செய்த வீரமங்கை வேலுநாச்சியாரை கதாபாத்திரமாக பேச வருபவர் 10ஆம் வகுப்பு மாணவி செரீனா.
1: அனைவருக்கும் வணக்கம். நானே வீரமங்கை வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் நான். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றேன். சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டேன். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தேன். காளையார்கோவிலில் நடைபெற்ற போரில் எனது கணவராகிய முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க முடிவெடுத்தேன். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தேன். திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன். என்னை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதியாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலரும் அமர்ந்திருந்தனர். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று நான் கவலையோடு கூறினேன். தாண்டவராயர், மருது சகோதரர்கள் ஆகியோர், கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று எனக்கு ஆறுதல் கூறினார்கள். நானும் மகிழ்ச்சியோடு அந்த இனிய நாளைத்தான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். அப்பொழுது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய ஐயா

0: அரசரிடம் படை வந்தது. அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்று என்னிடம் கூறினான். நானோ மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனால் அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அப்பொழுது அவர், நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்பொழுது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. நானோ, என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்று கூறினேன். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவிலை நோக்கி எங்கள் படை புறப்பட்டது. ஆண்கள் பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார் கோவிலில் எங்கள் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் கடுமையான போர் நடந்தது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமல் படைகள் உள்ளே நுழையலாம் என்று கூறினேன். அப்பொழுதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழையட்டும். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என நான் கூறினேன். அப்படியே செய்யலாம் அரசியே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அவருக்கு ஒரு நடுகல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று நான் கூறினேன். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி எங்கள் படை புறப்பட்டது. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கி நான் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகல்லுக்கு காணிக்கையா கமிட்டனர். மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது எங்கள் படை. குயிலியோ, அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றேன் நான். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டேன். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி, வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று நான் கேட்டேன். குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன். என்னுடன் சேர்ந்து மருது சகோதரர்களும் ஐதர் அலியின் உதவியும் குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. நன்றி.
1: வீரமங்கை வேலுநாச்சியாராக மாறி அவரின் கதாபாத்திரத்தை நம் கண்முன்னால் கொண்டு வந்த மாணவி செரினாக்கு நன்றி.
0: இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை

0: கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது தேன்மலர்
1: மற்றும் செரீனா.
2: அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாரதியார் பாடல் வருது, கேட்கலாமா?

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி சேலியமேடு கவிஞர் ஏறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டோம். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய 135வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:08. திரையிசை கேட்கலாம். வருவது கே ஜே யேசுதாஸ் குரலில் வீட்டில் விசேஷங்க படத்திற்கான பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளது.

0: முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தனது 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் தலைநகர் விக்டோரியாவில் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பானது. பிரதமர் தமது உரையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத் துறை வெற்றி அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக இந்நிகழ்ச்சியில் அவர் கூறினார். பிரதமரின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி பற்றிய செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் உரையாற்றுகையில், இந்தியாவில் தற்போது 40 C-295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவன

0: இம்மாதம் மேற்கொண்டதாக இந்நிகழ்ச்சியில் அவர் கூறினார். பிரதமரின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி பற்றிய செய்தித் தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் உரையாற்றுகையில், இந்தியாவில் தற்போது 40 C-295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வெற்றி பெற்றவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்கு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்.
0: இந்திய சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டார். இருதரப்பு ஒத்துழைப்பு மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றினார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் ரோஜ் கைமானில் நடைபெறும் சீஷெல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் நடைபெற்றது. குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு வருடா வருடம் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது. தமிழகத்தில் 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடக்கி வைத்தார். இன்று புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. புதுவை யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 424 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் போன்ற 31 இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசன், சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செவ்வேல், துணை இயக்குநர் திரு ரகுநாதன் உள்ளிட்டோர் இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று காலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடக்கி வைத்தார்.

0: செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சுகாதாரத்துறை மூலமாக குழந்தைகளுக்கு போலியோ தொற்றை தடுக்கும் வகையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. பெற்றோர்கள் சரியாக கவனிக்காததால் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்காலத்தில் போலியோ தொற்றே இல்லாமல் இருக்க இந்த முகாம் நடத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார். அதேபோல் 14 முதல் 16 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பு தடுப்பூசி போடும் முகாமையும் துவக்கி வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி பிராந்தியம் காரைக்கால் மாவட்ட அளவிலான முகாமை புதுச்சேரி அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, துணை மாவட்ட ஆட்சியர் திரு பக்கிரிசாமி மற்றும் நலவழித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
1: 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு நேற்று ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் மாங்கனி திருவிழா நேற்று முறைப்படி தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் அருகே உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பரமதத்தன் மாப்பிள்ளை கோலத்தில் எழுந்தருளினார். அப்போது மேளதாளத்துடன் வாத்தியங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா புறப்பாடும் மாங்கனி படைக்கும் மாங்கனி திருவிழாவும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தோனி அல்பன்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காஸ்டல் பல்கலைக்கழகம் மேற்கொண்டு நடத்திய ஆராய்ச்சியில் 16 வயதிற்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அயர்லாந்து பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி T20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கியது. உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லண்டன் லார்ட்ஸில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தனது 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய சீஷெல்ஸ் நாடுகளுக்கிடையான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் தலைநகர் விக்டோரியாவில் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:17. விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். வருவது OS அருண் குரலில் பிரபோ கணபதி என்று தொடங்கும் பாடல்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மணத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேயர்களே, ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் திரைப்பட பாடல்களை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நேயர்கள் கேட்க இருப்பது திரை இசை. முதலாவதாக வருவது கரகாட்டக்காரன் படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசையில் அடுத்ததாக இளையராஜா பாவதாரணி குரல்களில் ஒலிக்க வருவது கண்ணாத்தாள் படத்திற்கான பாடல்.
1: அம்மன் புகழ் பாட எனக்கு ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும்.

0: ತಾಕೆಟ ತಾಕೆಟ ಧೂನಿ ನಡನ ತಾಕೆಟ ತಾಕೆಟ ಧೂನಿ நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்
1: திரண

நியூஸான ராப்பில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைய 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக்கன் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக கூறினார். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் செசல்ஸ் நாட்டின் உயரிய அதிபர் விருதான கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் வழங்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், இந்த கௌரவம் பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுப்பதில் பிரதமர் திரு மோடியின் தலைமை பண்பை பிரதிபலிப்பதோடு இந்தியா மற்றும் செஷல்ஸ் கூட்டமைப்பில் வளர்ந்து வரும் வலிமையையும் அது காட்டுவதாக பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் 2 நாள் பயணமாக நாளை மாஹி செல்கிறார். நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் குறைதீர்ப்பு முகாமில் பொதுமக்கள் துணை

0: துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம். புகார்களை தெரிவிக்க விரும்பும் பொதுமக்கள் நாளை காலை 11 மணிக்குள் மாஹே மண்டல நிர்வாகியிடம் எழுத்துப்பூர்வமான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு நேற்று ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. அயர்லாந்து பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்திய அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டி20 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. முதலில் ஆடி வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 10.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. நேயர்களே, ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசையை கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்க இருப்பது திரையிசை. வருவது வாகை சோடவா படத்திற்காக சின்மயி பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர

0: மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா

0: வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-25, 17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 29 நேயர்களே, ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் அராப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை. வருவது தலைநகரம் படத்திற்காக தேவன் மஞ்சரி பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் வருவது ஹரிஷ் ராகவேந்திரா குரல்களில் ஹாட்டோகிராஃப் படத்திற்கான பாடல். ஹரிஷ் ராகவேந்திராவுடன் இணைந்து பாடியிருப்பவர் ரேஷ்மா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். செஷல்ஸ் நாட்டின் உயரிய அதிபர் விருதான கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியில் தலைமைத்துவத்திற்கான மிக உயர்ந்த விருது இது என்று குறிப்பிட்டார். இந்த மதிப்புமிக்க அங்கீகாரம் அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைக்கும் உலகளாவிய பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளுமான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்றாகும் என்று திரு சிங் எடுத்துரைத்தார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் PM ஃபேமிலி கேர் டிராக்கர் முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம் பிறப்பு பதிவு எண் அல்லது ABHA அடையாள எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாள எண்ணை பயன்படுத்தி கர்ப்ப காலம் முதல் 18 வயது வரை பயனாளிகளின் உடல்நலம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை கண்காணிக்கும். இந்த அமைப்பு பல அரசு தளங்களிலிருந்து தரவுகளை ஒருங்கிணைத்து ஆபத்து எச்சரிக்கைகளை உருவாக்கி தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிச் சேர்க்கை மற்றும் இடைநிற்றல் விகிதங்கள் உள்ளிட்ட முக்கிய குறிகாட்டிகளை கண்காணிக்கும். அயர்லாந்து பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி T20 கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய அயர்லாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. 155 ரன் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேயர்களே, நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய 135வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய

வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வெளித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
மக்கள் பங்களிப்பு

பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால்

அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள்

தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப்பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம்
இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு

புறமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்ட காலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின்
மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து

இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின்
அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை

0: தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.

நேரம் 8:32 27 நேயர்களே, ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. செங்கோட்டை படத்திற்காக சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

பாடலுக்காக ஒலித்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி. அடுத்ததாக ஒலிக்க வருவது உள்ளம் கொள்ளை போகுதே படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சுஜாதா.

நியூசான ராப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சிம்மராசி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுவர்ணலதா பாடியிருக்கும் பாடலையும்.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைய 135வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் எடுத்துரைத்தார். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் செஷல்ஸ் நாட்டின் உயரிய அதிபர் விருதான கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் வழங்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், இந்த கௌரவம் பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுப்பதில் பிரதமர் திரு மோடியின் தலைமை பண்பை பிரதிபலிப்பதோடு இந்தியா மற்றும் செஷல்ஸ் கூட்டமைப்பில் வளர்ந்து வரும் வலிமையையும் அது காட்டுவதாக பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று காலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, எதிர்காலத்தில் போலியோ தொற்றே இல்லாமல் இருக்க இந்த முகாம் நடத்தப்படுகிறது என்றார். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு நேற்று ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா நாளை நடைபெறுகிறது. இன்று காலை காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா புறப்பாடும் மாங்கனி படைக்கும் மாங்கனி திருவிழாவும் நடைபெறுகிறது. அயர்லாந்து பெல்பாஸ்டில் நடைபெறும் இந்திய அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி T20 கிரிக்கெட் போட்டியில் 155 ரன் என்ற இலக்கை நோக்கி ஆடிவரும் இந்திய அணி சற்று முன் வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: then the economy of Seychelles would benefit. Similarly, if tourism, infrastructure, and facilities can be invested in, more connectivity for tourism established, and more Indian tourists go to Seychelles, I think the tourism sector will also see a boom. And finally, the financial services sector already sees a lot of Indian interest with companies and individuals working there and participating in the facilities that Seychelles provides. This extradition agreement you see today is partly to ensure that no nefarious characters use advantage of that financial services system to go and park themselves in Seychelles outside the pale of law. I think these three sectors are where India could probably invest more. You can't always use lines of credit which need to be repaid or grant systems to augment these. You need to have private sector investment. That hybrid kind of financing will help Seychelles develop its financial services sector, its tourism sector, and expand its wide blue economy sector, because it is not so far tapping the entire 1.3 million square kilometers of its exclusive economic zone.
1: And in the coming days, we will continue our discussions on the Prime Minister's visit, which coincides with the 50th anniversary of the diplomatic ties between the two countries and Seychelles' Golden Jubilee independence. With these comments, we bring today's discussion to an end. Thank you.
0: Thank you.
2: You were listening to a discussion on Prime Minister Seychelles' visit, enhancing maritime security and regional cooperation. The participants were Gurjeet Singh, former ambassador, and Simran Sodhi, journalist. This program was produced and presented by the News Services Division of Akashvani. Spotlight.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. நேயர்களே, ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசையை கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரலில் வரும் பாடலின் படம் தூரல் நின்னு போச்சு.

நியூஸான ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் எங்க சின்ன ராசா படத்திற்கான பாடல்.

நியூசான ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக வருவது பவுனு பவுனுதான் படத்திற்காக ஒழிக்க வரும் குரல்கள். மலேசிய வாசுதேவன், சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தூரத்து இடிமுழுக்கம் படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் வரும் நேரம் 10:03.

நியூஸான ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சிவப்பு மல்லி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை.

திரையிசையில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் முடிவல்ல ஆரம்பம். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் மலேசிய வாசுதேவன், பி. சுசீலா.

பதமான முத்தும் பரிமாறலாமா?

la la la la la la la la la la la la la la la la la la. நேரம் 10:22, 11:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேட்கலாம் லலிதா படத்திற்கான பாடலை. பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மேயர் மீனாட்சி படத்திற்கான பாடலை. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது படத்திற்கான பாடலை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:47:55. நேயர்களே, ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையும் அதனைத் தொடர்ந்து ஆட்டம் குறித்த கலந்துரையாடலையும் இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இப்போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:21. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. மாங்கனி திருவிழா குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். உளுந்து பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம் புவியை காப்போம் உரை வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல் காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லா நினோவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா நோயாளிகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் பி விட்டில் ரங்கன் அவர்கள் வயலின், கள்ளிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை யுவன் சங்கர் ராஜா அவர்கள், திரைக்கதை மற்றும் இயக்கம் சசி சங்கர் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அலை பற்றிய பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 திரை

0: சை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பட. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் MS கண்ணதாசன் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை 8:00 முதல் 8:58 வரை இடம்பெறுவது திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை. நாளை 10:00 ரவிவாசி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் பண்டிட் சுதீர் பாண்டே அவர்கள் வாசித்திருக்கும் தபேலா இசையும் NS கல்யாணராமன் அவர்கள் வாசித்திருக்கும் மிருதங்கம் லய விநியாச இசையும் கேட்கலாம். நாளை 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi today said India envisions an Indian Ocean where maritime security is ensured alongside economic prosperity and where partnership is based not on size but on mutual respect and trust. He said India's vision is to make the Indian Ocean an ocean of opportunity.
2: मेरी सेशल की यात्रा का संदेश स्पष्ट है. भारत ऐसे हिंद महासागर की कल्पना करता है जहां समुद्री सुरक्षा के साथ आर्थिक समृद्धि भी बढ़े, जहां हमारी साझेदारी आकार नहीं आपसी सम्मान और विश्वास पर आधारित हो, और जहां हम हर देश के पास पास नहीं साथ साथ चले. आवर विजन इज टू मेक Indian Ocean into an ocean of opportunity.
1: Mr. Modi was addressing the joint press meet after delegation-level talks with Seychelles President Patrick Hermini in Victoria. During the meeting, the two leaders reviewed the full spectrum of bilateral cooperation and exchanged views on regional and international issues of mutual interest. The two countries exchanged several agreements in a range of fields, including agriculture, finance, space and health. On the occasion, Prime Minister Modi was conferred with the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. The Seychelles president conferred the prestigious honor on Prime Minister Modi. Prime Minister Modi dedicated the honor to all the countries who are committed to environmental conservation and fighting climate change. Later in the day, Prime Minister Modi addressed the National Assembly of Seychelles. Speaking on the occasion, the Prime Minister said that India's vision is captured in the idea of Mahasagar, which recognizes that our futures are interconnected and interdependent. On the sidelines of the Seychelles visit, Prime Minister Narendra Modi met Mauritius Prime Minister Dr. Navin Chandra Ramgoolam today. The two leaders discussed the ongoing cooperation between India and Mauritius. They further reviewed the progress made in the implementation of the special economic package extended by India. Prime Minister Modi underscored the importance attached by India to the development and progress of Mauritius, noting that the ongoing bilateral projects will contribute to Mauritius' healthcare, connectivity, sustainable development and blue economy. India today categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. He said Pakistan should rid itself of its proclivity to rely on terrorism as an instrument of state policy. Union Home and Cooperation Minister Amit Shah today launched the pilot project of PM Family Care Tracker at Gandhinagar in Gujarat. The integrated digital platform will track the health, nutrition and education of beneficiaries from pregnancy until the age of 18 using a unique ID linked to birth registration number or Aabha ID.

0: The Anti-Corruption Branch, ACB, Delhi has arrested the then Director General Health Services, DGHS, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, CPA, Neeraj Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables, and medical equipment. Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda will launch the Samagra Shishu Bal Swasthya Karyakram, SSBSK, during the 16th conference of the Central Council of Health and Family Welfare in New Delhi tomorrow. The Ministry of Health and Family Welfare said that it will carry forward the vision of Pehle Teen Saal Sampoorna Dekhbhal, recognizing the critical importance of the first 3 years of life for child survival, growth, nutrition and early brain development. In the ICC Women's T20 World Cup, Australia defeated India by 6 wickets in their final Group A match at Lord's, London. Earlier, opted to bat first, India posted 170 runs, losing 4 wickets in the stipulated 20 overs. In reply, Australia scored 172 runs for 4 wickets in 19 overs. And that is the end of this news bulletin.
1: Akashwani புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10 நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசித்தும் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:10 வணக்கம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.